ஓடுதல் போட்டியிலும் சாதனை படைத்தவர். இவைதான் அந்த மூன்று கூற்றுகளாக இருக்கின்றன. மீண்டும் அந்த கூற்றுகளை பார்க்கலாம். இந்த நடிகர் ஒரு பிரபலமான தமிழ் காதல் திரைப்படத்தின் மூலம் இளம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்ததுடன் தனது முதல் தமிழ் திரைப்படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். இரண்டாவது கூற்று, நடிகராக திரைத்துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். மூன்றாவது கூற்று, நடிப்பை தாண்டி தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் சாதனை படைத்தவர். இந்த மூன்று கூற்றுகளையும் வைத்துக்கொண்டு யார் அந்த பிரபலம் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் அழைத்து செல்ல வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: 8:09 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சிக்கான மூன்று கூற்றுக்களை மீண்டும் பார்த்துவிட்டு யார் யார் யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள் பதிலோடு என்று பார்க்கலாம். முதலாவது கூற்று, இந்த நடிகர் ஒரு பிரபலமான தமிழ் காதல் திரைப்படத்தின் மூலம் இளம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்ததுடன் தனது முதல் தமிழ் திரைப்படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இரண்டாவது கூற்று, நடிகராக திரைத்துறையில் அறிமுகமாகுவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். மூன்றாவது கூற்று, நடிப்பை தாண்டி தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் சாதனை படைத்தவர். இவர் யார் என்றுதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்து சொல்ல 416-554-4040 இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஓ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கரண் கேக்குறேன். நீங்க எப்படி? இது ஒரு நிலமா?
0: நல்ல சுகமா இருக்கும் கரண். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நிலமா இருக்கிறேன்.
0: சரி, யாரன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் இந்த வினித் என்று சொல்லி
0: வினித் என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி கரண் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கணும்.
0: சரி, யாருன்னு நினைக்கிறீங்க?
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? செல்வி. எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, யாரை நினைக்கிறீங்க?
3: மாதவன்.
0: மாதவன் என்று சொல்லியிருக்கிறீங்க செல்வி. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி
0: நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நிமிடமும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் சுரேஷ்.
0: சுரேஷ், எப்படி இருக்கிறீங்க?
4: தாங்கள் எப்படி?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சுரேஷ், சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கீங்க?
4: அது மாதவன்.
0: அது மாதவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி சுரேஷ் இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேர்களை முனைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ராஜ். ராஜ்.
0: ராஜ், எப்படி இருக்கீங்க? ராஜ்,
5: நல்ல
0: சுகமா இருக்கிறேன். ராஜ், சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
5: மூன்று கேள்வி கேட்டீங்க. மூன்று கேள்விக்கு முதலாவது தமிழ், இரண்டாவது
0: மூர்த்தி, நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம்.

நீங்க கமலஹாசன் சொல்லிருக்கீங்க, சரி பார்க்கலாம், நிறைய பதில் வந்திருக்கு, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம் 416-5544-0 வாயிலாக ஏராளமான பதில் வந்து கொண்டிருக்கு, பார்க்கலாம். எனவே நீங்களும் அழைத்து சொல்ல 416-5544-0

0: 8:17 மீஸ்டர் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும்? அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் வித்யா கதைக்கிறேன்.
0: வித்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கேன் வித்யா. சொல்லுங்க, யார நினைக்கிறீங்க?
1: நீங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே மாதவனுக்கு தான் உரித்தாகும்.
0: குவாலிஃபிகேஷன் எல்லாம் மாதவனுக்குன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப ஷூரா சொல்றீங்க மாதவன் சொல்லி. சரி, பார்க்கலாம். நன்றி வித்யா, இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. சரி, நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக மூன்று கூற்றுக்கள். அந்த மூன்று கூற்றுக்கள் என்னென்று பார்த்தால், இந்த நடிகர் ஒரு பிரபலமான தமிழ் காதல் திரைப்படத்தின் மூலம்

0: ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்ததுடன் தனது முதல் திரைப்படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். நடிகராக திரைத்துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். நடிப்பை தாண்டி தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் சாதனை படைத்தவர். இந்த கூற்றுகளை வைத்துக் கொண்டு யார் என்று தெரிந்தால் அலையுங்கள் 416-554-4040.
1: Easier tune பண்ணுங்க East FM 102.7.
2: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Light Community Legal Services, 289-242-5450.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
5: 102.7 East FM.

8:26 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். யார் இந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம். அதற்கு முன்னதாக அந்த மூன்று கூற்றுகளையும் பார்த்துள்ளலாம். இந்த நடிகர் ஒரு பிரபலமான தமிழ் காதல் திரைப்படத்தின் மூலம் இளம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்ததுடன் தனது முதல் தமிழ் திரைப்படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கில மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். இரண்டாவது கூற்றாக, நடிகராக திரைத்துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். மூன்றாவது கூற்று, நடிப்பை தாண்டி தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் சாதனை படைத்தவர். இந்த கூற்றுகளை வைத்துக் கொண்டு நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தாங்க. வித்தியாசமான பதில்கள் வந்திருந்தது. அதுவும் குறிப்பாக சிலர் சரியான பதிலும் சொல்லியிருந்தாங்க. எனவே இன்றைய தினம் பிரபலமாக அழைத்து வந்தவர் ஆர் மாதவன், நடிகர் ஆர் மாதவன். இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் ஒருவரான நடிகர் ஆர் மாதவன் காதல் கதாபாத்திரங்களில் முதல் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வரை தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்லாமல் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே பொது பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு துறையில் பயிற்சியாளராகவும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர். மேலும் துப்பாக்கி சுடுதலிலும் தேசிய அளவில் பங்கேற்றிருக்கின்றார். தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் திரைப்படங்களில் நடித்து தனது சிறப்பான நடிப்புக்காக பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ள மாதவன் நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு என பல துறைகளிலும் தனது பன்முக திறமையை நிரூபித்தவர். எனவே இன்றைய யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியூடாக அழைத்து வந்த அந்த பிரபலம் நடிகர் மாதவன், இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு நேற்று விளக்கமளித்துள்ள பிரதமர் மாக்கானி, அனைவரும் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் வரும் மாதம் உரையாற்றவுள்ள பிரதமர் மாக்கானி முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளையும் நிகழ்த்தவுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் முற்றியுள்ளதை அடுத்து ஆன்டாரியோ முதல்வர் ஜாக் ஃபோர்டுக்கான ஆதரவு கடந்த மாதத்தை விட 12% உயர்ந்துள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபரல் கட்சிக்கு அடுத்ததாக பின்தங்கியிருந்த முற்போக்கு பழமைவாத கட்சிக்கான ஆதரவும் புதிய கருத்து கணிப்புகளில் மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்புக்கு எதிரான ஆன்டாரியோ முதல்வர் ஜாக் ஃபோர்டின் வலுவான கருத்துக்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளன. அதேவேளை டிரம்புக்கு எதிரான தமது கருத்துக்கள் உலகம் முழுவதும் எதிரொலித்துள்ளதாக முதல்வர் ஜாக் ஃபோர்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எந்தவித விசாரணைகளும் கைதுகளும் இல்லாமல் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தளர்வுகள் பலாலி விமான நிலையத்தில் அமல்படுத்தப்படாத காரணத்தால் அதனூடாக நாட்டுக்கு திரும்பிய அகதிகள் சிலர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 18 மலைகள் காணாமல் போயுள்ளதாகவும் மலைகளை காணவில்லை என சொன்னவுடன் திமுகவினர் அச்சமடைவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கல் மற்றும் கனிம அகழ்வுகளால் காணாமல் போயுள்ள மலைகள் தொடர்பில் அவற்றின் முன்னைய மற்றும் தற்போதைய புகைப்பட ஆதாரங்களுடன் கனிம வள அமைச்சர் டி கே பிரபு சட்டசபையில் உரையாற்றியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7.
7: ஈஸ்ட் FM.ca.

8:52 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஓர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். காலநிலையை பார்த்திடலாம். தற்போதைய வெப்பநிலை 21°C, உண்நிலை 26°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19°C ஆகவும் இன்று நள்ளிரவு மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. 1:3 mm மழைக்கான சாத்தியக்கூறுகள். நாளைய தினம் காலை வேளையில் 19°C, மதிய வேளையில் 24°C, உணர்நிலை 30°C இருக்கப் போகின்றது. காலை மற்றும் மதிய பொழுதுகளில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. நாளை மாலை வேளையில் 22°C, இரவு பொழுதுகளில் 16°C ஆக காலநிலை இருக்கப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 24°C, உணர்நிலை 30°C உணரப்படப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் 1% குறைவடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைக்கும் நன்றிகளை கூறி நாளைய தினமும் 7 to 9 வரைக்கும் நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: டே உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே நம்ம ஊர்
1: எங்கள் இசை ஈஸ்டர் 102.7 ஆரதி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரீ பிரைட்மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டுவட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மார்க்கம் ரோட் ஸ்காபரோ 416-335-4653 ஆரதி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்
2: பாட்டுக்கு
3: நாரதன்
2: வீணைக்கு
3: வாணி
2: அழகுக்கு
3: முருகன்
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்
2: எனது வினோத்குமாரா
3: ஆம் வில்ஸ் அதாவது உயிரெழுத வேண்டுமா சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள் லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார் ஸ்பிளண்டிட் சைனா மால் கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள் 6477665189 6477665189
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
4: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
7: என்ன யோசினை
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
9: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
11: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

0: முறைக்காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர் செல் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881. 416-754-8881.
3: East FM 102.7 கேட்டாலே. East FM 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
7: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions. Kiruba Tanabala Sinkam. 416-298-2777. MountGageSolutions.ca.
7: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
10: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள். 416-269-5555.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
6: அதுதான் எதுவோ
5: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்ச் மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட்

0: 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி டெல்ஃப் தேர்வு ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள் 6478 8447.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எத்தி செய்யும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்போரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்போரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
2: ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ், கரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 4168210462. Some condition apply.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சேயோன்டாக்ஸ்.ca.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
9: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September

0: நான்கு வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109
1: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkindreergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petruthram olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி நமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கைவிக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

எங்கள் நிகழ்ச்சிகளை மேலும் மெருகூட்ட உங்கள் விமர்சனங்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். உங்கள் விமர்சனங்களை east fm 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

அரசன் அவ்வழி மக்கள் அவ்வழி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலைவரிசையை இப்பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளத்தின் மூலமாகவும், ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற ஆப்பின் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். எங்கள்

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 27 2026 வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

எஸ்எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 7:09. கனேடிய செய்திகள். டொரண்டோவில் தற்போதைய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக இருக்கிறது, 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவிற்கு முகில்கூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாளாகவும் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் கொண்ட நாளாகவும் இருக்கும். கூடுதலாக 26 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 32 உணரப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணரப்படும். சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 25 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 32 உணர்லியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 25 பாகை செல்சியஸ், 33 உணர்லியாக இருக்கும். செவ்வாய் 27 பாகை செல்சியஸ், 36 உணர்லியாக இருக்கும். புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ், 33 உணர்லியாகவும். வியாழன் 24 பாகை செல்சியஸ், 30 உணர்லியாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கனேடிய பிரதமர் மாக்கானி உரையாற்றுகின்றார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக மாக்கானி ஐரோப்பாவிற்கான விஜயத்தை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடனாக தீவிரமடைந்து வரும் வர்த்தக மோதல்கள் குறித்து விவாதிக்க கனேடிய நாடாளுமன்றம் மீண்டும் கூடுவதற்கு முன்பாக பிரதமரின் இந்த ஐரோப்பிய பயணம் நிகழும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 16 ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் மாநாட்டில் மாக்கானி கலந்து கொள்வார் என்றும், அதற்கு அடுத்த நாள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவார் என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பிரான்சின் ஸ்டாபர்க் நகரில் உரையாற்றுவதற்காக ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ரொபர்டா மெட்டோசலா விடுத்த அழைப்பை மாக்கானி ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. இந்த நிலையில் கனேடிய நாடாளுமன்றம் முன்கூட்டியே கூட்டப்பட மாட்டாது என பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்ததை தொடர்ந்து அவசர விவாதத்தை நடத்த வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த மறுதினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தமை குறித்து மாக்கானி கனேடியர்கள் மத்தியில் உரையாற்றினார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. ஆனாலும் நாடாளுமன்ற ஆய்விற்கும் விவாதத்திற்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாற்றாக அமையாது என கன்சர்வேட்டிவ் கட்சி விமர்சித்துள்ளது. மாக்கானி ஐரோப்பாவில் இருந்து திரும்பி அடுத்த வாரம் செப்டம்பர் 21 கனேடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு மத்தியில் ஆன்டாரியோ சட்டமன்றம் மீண்டும் கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோ மாகாணத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஆன்டாரியோ சட்டமன்றத்தை கூட்டுமாறு மாகாண முதல்வர் டாக் ஃபோர்டை வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்காவின் வரி கட்டண சலுகை நடவடிக்கைகளை விவாதித்து சட்டமூலங்களை நிறைவேற்றுவதற்கான கோரிக்கையாக இது அமைந்துள்ளது. ஆனாலும் முதல்வர் டாக் ஃபோர்ட் இதனை ஒரு அரசியல் நகர்வு என விமர்சித்து நிராகரித்தார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போர் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த நிலையில் இந்த கோரிக்கை மாகாண சபைகளிடம் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து கனடிய பேச்சுவார்த்தை குழுவினரை பிரதமர் மாக்கானி மீண்டும் நாடு திரும்ப அழைத்துள்ளார். இதன் காரணமாக பல பில்லியன் டாலர் மதிப்பிலான கனடிய பொருட்கள் மீதான வரிகள் சனிக்கிழமை முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதே அளவிலான சுங்கவரிகளை கனடாவும் விதிக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்றம் மீண்டும் கூடி சிறந்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என ஒன்றிய மாகாண எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஒன்றரியோ மக்கள் தங்கள் தலைவர்கள் தங்களுக்கு ஆதரவாக முன்வருவதை எதிர்பார்க்கிறார்கள் என என்டிபியின் தலைவர் மேரிட் ஸ்டைல்ஸ் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் ஆபத்தான சுங்கவரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் உடனடியாக இணைந்து பணியாற்ற தொடங்குவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆகிய தமது கடமை என அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். சட்டமன்றம் மீண்டும் கூட்டாமல் முறையான கொள்கை ஆய்வு தவிர்க்கவே டாக் ஃபோர்ட் விரும்புவதாக ஒன்றிய லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவர் ஜோன் ஃப்ரேசர் விமர்சித்தார். தொழிலாளர் தினத்திற்கு பின்னர் அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திற்கு திரும்புவார்கள் என முதலில் திட்டமிடப்பட்டது. ஆனாலும் டாக் ஃபோர்ட் அரசாங்கம் சட்டமன்றம் மீண்டும் கூடுவதை அக்டோபர் மாதம் இறுதி வரையில் தாமதப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி மீதான தனது தனிப்பட்ட விமர்சனங்கள் உலகம் முழுவதிலும் எதிரொலித்ததாக டாக் ஃபோர்ட் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீது இந்த வார ஆரம்பத்தில் தான் மேற்கொண்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லை மீறியவை என கருதவில்லை என ஒன்றிய மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் கூறியுள்ளார். இந்த வார ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒன்றிய மாகாண முதல்வரும் ஒருவரொருவர் கடுமையாக விமர்சித்தனர். அமெரிக்காவுடனான கனேடிய வர்த்தக போர் தீவிரமடைந்த நிலையில் இந்த நிலை தோன்றியது. டொனால்டு ட்ரம்ப் ஒரு சர்வாதிகாரி என டாக் ஃபோர்ட் கடுமையாக சாடினார். டொனால்டு ட்ரம்ப் குறித்த ஒன்றிய முதல்வரின் தனிப்பட்ட விமர்சனங்கள் இரு நாடுகளிலும் தொடர்ந்தும் தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருந்தன.
அதன் பின்னர் CNN, ஃபாக்ஸ் பிசினஸ், ABC ஆகிய ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணல்களில் டக்ஃபோர்ட் தனது கடுமையான விமர்சனங்களை குறைத்துக் கொண்ட வகையில் பேசினார். அமெரிக்க ஜனாதிபதியுடனான பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் இது எனவும் டக்ஃபோர்ட் அமெரிக்க ஊடகங்களுடனான சபைகளில் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த தனது விமர்சனம் உலகம் முழுவதிலும் எதிரொலித்ததாகவும் ஆழமான தாக்கத்தை அது ஏற்படுத்தியதாகவும் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டக்ஃபோர்ட் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் குறித்த தனது விமர்சனங்களின் பின்னர் கனேடிய பிரதமருடன் தொலைபேசியில் தான் உரையாடியதாகவும் டக்ஃபோர்ட் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி குறித்த விமர்சனங்களை குறைத்துக் கொள்ளுமாறு பிரதமரினால் தன்னிடம் கூறப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா மற்றும் கனடா இடையிலான முதலாவது பொருளாதார நிதிசார் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கனடாவை வந்தடைந்துள்ளார். கனடாவிற்கான தனது உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு அவர் செவ்வாய்க்கிழமை டொரண்டோவை வந்தடைந்தார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் 9 அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் டொரண்டோவை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளவில் இந்தியாவும் கனடாவும் மிகவும் இயல்பான பங்காளிகள் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வர்த்தக உறவுகளையும் ஆழமான முதலீட்டு தொடர்புகளையும் பலப்படுத்த இந்த பயணத்தை நிர்மலா சீதாராமன் பயன்படுத்துவார் என கூறப்படுகிறது. 4 கனடாவில் தங்கியிருக்கும் அவர் கனேடிய அரசாங்க தரப்போடு அதிகாரப்பூர்வ உரையாடல்களில் ஈடுபட உள்ளார். கனடாவின் நிதியமைச்சர் பிராங்சுவா பிலிப்பே சாம்பியனுடனும் நிர்மலா சீதாராமன் சந்திப்பை நடத்த ஏற்பாடாகியுள்ளது. நேபாளம் சீனாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 24 கனேடியர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 98 பேர் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளம் மற்றும் சீன எல்லைப்பகுதியில் புதன்கிழமை திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து கனடாவை சேர்ந்த 24 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஏனியவர்களின் நிலை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. திடீர் வெள்ளப்பெருக்கினால் 341 வெளிநாட்டவர்கள் உட்பட 403 பேர் காணாமல் போனதாக நேபாள அதிகாரிகள் கூறுகின்றனர். இவர்களில் 24 கனேடியர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கனேடிய அரசாங்கத்தின் சார்பில் வெளிவார அமைச்சர் அனிதா ஆனந்த் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். சூழ்நிலைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் தேவைக்கேற்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அந்த பகுதிகளில் உள்ள கனேடியர்களுக்கு உதவ தமது உள்ளூர் அதிகாரிகள் தயாராக இருப்பதாக கனேடிய வெளிவார அமைச்சர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. டொரண்டோவில் வசித்து வரும் முன்னாள் ஈரானிய அதிகாரி பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி வழங்கினார் என்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார். முன்னாள் ஈரானிய அதிகாரியான அப்பாஸ் ஒமீனி மத்திய கிழக்கு பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியளிக்க தேவையான வருவாயை இஸ்லாமிய குடியரசு ஈட்டுவதற்கு உதவுவதில் முக்கியமான பங்கு வகித்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரான் அமைச்சர் ஒன்றின் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் பயங்கரவாதத்திற்கு அந்த நாட்டு அரசாங்கம் அளித்த ஆதரவிற்கு உதவினார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கனேடிய எல்லை சேவைகள் முகமையகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியது. ஈரானிய ஆட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்ததற்காக அப்பாஸ் ஒமீனி கனடாவில் இருந்து நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகளை எதிர்கொள்கிறார். அப்பாஸ் ஒமீனி கனடாவில் இருந்து ஏன் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை விவரிக்கும் 2024 அறிக்கை அவர் உயர் பதவியில் பணியாற்றிய ஈரானிய சுரங்கத்துறைக்கும் அந்த நாட்டு ராணுவம் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் ஏர் கனடா நிறுவனத்தின் 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். மான்ட்ரியல் பியலியத்ரியோ ட்ரூடோ சர்வதேச விமான நிலையம் வழியாக போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் ஏர் கனடா நிறுவனத்தின் 2 பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. RCMP இந்த கைதுகள் குறித்து நேற்று அறிவித்தது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக மான்ட்ரியல் பெரும்பாகத்தில் உள்ள 2 வீடுகள் ஒரு வாகனத்தின் தேடுதல் நடவடிக்கைகள் புதன்கிழமை காலையில் முன்னெடுக்கப்பட்டன. ஏர் கனடாவின் ஒத்துழைப்போடு டோவாவில் அமைந்துள்ள விமான நிறுவன ஊழியர்களின் பணித்தளத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக RCMP குறிப்பிட்டது. இந்த 2 சந்தேக நபர்களும் ஏர் கனடா நிறுவனத்தின் தரைவழி செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார்கள். இந்த கைது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டொரண்டோ கிழக்கு பகுதியில் கோ புகையிரத மோதியதில் 18 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டொரண்டோ நகரின் கிழக்கு பகுதியில் புகையிரத மோதியதில் 18 வயது இளைஞர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஒரு பெண்ணுடன் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது வெவ்வேறு திசைகளில் இருந்து 2 புகையிரதங்கள் வந்து கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. ஒரு புகையிரதத்தில் மோதப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குறித்த நபர் தண்டவாளத்தை தாண்டி குதித்த போது 2 புகையிரதத்தால் மோதப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறது.
அவருடன் சென்ற பெண்ணுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தற்செயலாக நிகழ்ந்திருப்பதாகவும் இதில் குற்றச்செயல்கள் இருப்பது தெரிய வந்தால் அது குறித்து மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:25 நிமிடம். நிர்வாகத்தில் இயங்கும் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்போரோ. 416-649-6388
1: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 416-8-95-52
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என ஆஸ்திரேலியாவின் பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் ஷூபிரிட்ஜ் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது இதனை குறிப்பிட்ட அவர், ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையிலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அடைவதற்கு தமது ஆதரவை வழங்கும் என்று ஆஸ்திரேலியா முன்னர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரம் இது என தெரிவித்துள்ள அவர், முழுமையான தளம் பாதுகாக்கப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்களுக்கான சுயாதீனமான தடயவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கடந்த 19 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 583 அதிகரித்தது. இவ்வளவு அதிகமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து இதுவரை மௌனம் காத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் சுமார் 20 மனித புதைகுழி தளங்களை ஆவணப்படுத்தியுள்ள போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை முழுமையான மற்றும் வெற்றிகரமான விசாரணைகள் நடத்தப்படவில்லை எனவும் செனட்டர் ஷூபிரிட்ஜ் கவலை வெளியிட்டார். இதேவழி நம்பகமான மற்றும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தவறிழைத்து வருவதாக தெரிவித்து ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டுள்ள தமிழ் அகதிகள் பேரவை, உள்ளூர் பொறிமுறைகளில் தமிழ் சமூகம் எத்தகைய நம்பிக்கையினையும் கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தது. உடனடியாக சுயாதீன விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதோடு சாட்சியங்களை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் நாட்டின் எந்தவொரு சர்வதேச வானூர்த்தி நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியிலான தளர்வுகள் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வாழும் இலங்கையர்கள் பலாலி வானூர்தி நிலையம் மூலம் நாடு திரும்பிய போது சில கைது சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனிடையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் வெளியேறிய அனைவரும் இப்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் மூலமும் அச்சமின்றி திரும்ப முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறு நாடு திரும்புகின்றவர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கும் அவசியமான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக செயல்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊடாக உரிய உதவிகள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதேவழி வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களின் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இதற்கமைய கடந்த ஜனவரி முதல் 2026 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கரும், கிளிநொச்சியில் 120 ஏக்கரும், முல்லைத்தீவில் 615 ஏக்கரும், மன்னாரில் 135 ஏக்கரும் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்தார். தியாகி பொன் சிவகுமாரனின் 76வது பிறந்தநாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அவருடைய இல்லத்தில் இன்று காலை உணர்வுடன் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தியாகி பொன் சிவகுமாரின் நினைவேந்தல் குழு உறுப்பினர் செந்தூரன் தலைமையில் நடைபெற்றது. நினைவு சின்னத்தை முன்னிட்டு உரும்பிராயில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தியாகி பொன் சிவகுமாரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து சிறப்பு மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஸ்ரீ ரங்கேஸ்வரன், மனுஷன், தீசன், சஞ்சீவன் உட்பட பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி தமது நினைவேந்தல் உணர்வை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீதித்துறையை முடக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதி வழங்குவதற்காகவே அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்தார். தேசிய மிலாதுன் நபி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சில தரப்பினால் சர்ச்சைகள் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் அவருக்கும் எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி உறுதியளித்தார். நீதிமன்றங்களில் வழக்குகள் பல ஆண்டுகளாக தங்கி கிடப்பது குறித்து கவலை வெளியிட்ட அவர், 2006 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கு 2026 தீர்ப்பு கிடைப்பதையோ 2006 பதிலாக 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 9 ஒரு சாட்சியம் கூட விசாரிக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இத்தகைய தாமதங்கள் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைப்பதாக அவர் குறிப்பிட்டார். மக்களின் நலன்களுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் காரணம் கொண்டும் விமர்சனங்களுக்காக மாற்றப்பட மாட்டாது என கூறிய ஜனாதிபதி, எழக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும், மக்களின் குரலுக்கு செவிமடுக்கும் அரசாங்கமாக அது செயல்படும் எனவும் திட்டவட்டமாக அறிவித்தார்.
கனடாவில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் அங்கு குடியேற்றுவதாகவும் கூறி போலி ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கான பணம் மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பு ஒன்று தற்போது இலங்கையில் செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி தமிழ் இளைஞர் யுவதிகளை அதிகம் இந்த மோசடியில் சிக்க வைக்க முக்கிய திட்டங்கள் துபாயில் உள்ள நபர் ஒருவரால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தன்னுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பெண்ணொருவருக்கு கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் முறை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். அப்போது கொழும்பில் இருக்கும் இருவரோடு பேசுமாறு அவர் கூறியிருந்தார். அந்த இருவருக்கும் வயதானவர்கள் என்றும் மொத்தம் 45 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இருவரும் கனடா வேலைவாய்ப்பு எதிர்பார்த்திருந்த இளைஞர் யுவதிகளை கொழும்பிற்கு வரவழைத்து கைவிரல் ரேகைகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர். இதேவேளை கைவிரல் ரேகைகளுக்காகவும் விசா மற்றும் விமான பயணச்சீட்டுக்காகவும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய வயதான இருவரும் இளைஞர்களிடம் சுமார் 50 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கனடா வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர்களிடம் பணம் பெற்ற இந்த நபர்கள் பின்னர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இளைஞர்களை தவிர்த்து வந்தனர். இந்த வேலைவாய்ப்பு விசாக்கள் குறித்து சந்தேகம் கொண்ட இளைஞர்கள் இலங்கையில் உள்ள கனடா தூதரகத்திற்கு இந்த விசாக்களை கொண்டு சென்று விசாரித்த போது அவை போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்கள் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள். இந்த போலியான கனடாவின் விசா மோசடி நடவடிக்கைகள் வெளிப்படுத்தப்பட உழமை தெரியவந்ததும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக குரல் பதிவு ஒன்றை அனுப்பி துபாயில் உள்ள பிரதான மோசடிக்காரர் அச்சுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து மக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:39

0: எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:45 நிமிடம்.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது எஸ்எஃப்எம்.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெல்லோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்ச் மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் லாக் ஆன் டு

0: அனைத்துலக செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நிலைமை காரணமாக காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 579 அதிகரித்துள்ளது. அத்துடன் காணாமல் போனவர்களில் 28 நாடுகளைச் சேர்ந்த 466 வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் 113 நேபாள நாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணாமல் போனவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் பாதுகாப்பு பணிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான புதிய அமெரிக்க தடைகள் அரசு மற்றும் பொருளாதார பயங்கரவாத செயலனை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபை மற்றும் அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளார். போர் மூலமாகவும் இனிய முயற்சிகளிலும் தோல்வியடைந்த பின்னரே ஈரானின் சட்டப்பூர்வமான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க அமெரிக்கா முற்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தடைகள் பொதுமக்களை கடுமையாக பாதித்திருப்பதாக கூறிய அவர், இது மருதுரிமைகளாக உயிர் வாழும் உரிமை, சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை மீறும் செயல் எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஒருபக்க கட்டாய நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை கடுமையாக கண்டிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தடைகளை உறுப்பு நாடுகளையும் அங்கீகரிக்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ வேண்டாம் எனவும் அவர் கேட்டுள்ளார். இங்கிலாந்தை தளமாக கொண்டு செயல்படும் பலஸ்தீன நடவடிக்கை அமைப்பை தீவிரவாத அமைப்பாக பெயரிட்டு அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. அமெரிக்க துறை செய்தி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பலஸ்தீன நடவடிக்கை குழு 2020 ஜூலை முதல் பல்வேறு பயங்கரவாத செயல்களை ஆதரித்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தால் கடந்த 2025 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்புக்கு தற்போது அமெரிக்காவும் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவிற்குள்ள அந்த அமைப்பின் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பிற்கு பதிலளித்துள்ள அந்த அமைப்பின் இணை நிறுவனர் ஹூடா அமோரி, தாங்கள் செய்த செயல்கள் எப்போது உயிர்களை காப்பாற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டவை என கூறினார். அமெரிக்காவின் இந்த செயல் கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதல் என அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்க துறை செய்தியின் செயலாளர் ஸ்காட் பெசன், தீவிரவாத குழுக்களின் நிதி ஆதாரங்கள் முழுமையாக துண்டிக்கப்படும் வரை தமது பொருளாதார நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரித்தார். இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஆயுத ஆலைகளுக்கு எதிராக நேரடி போராட்டங்களை முன்னெடுத்து வந்த இந்த அமைப்பு இங்கிலாந்தில் ஏற்கனவே சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த தடைக்கு எதிராக போராடிய 2000 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் சில உறுப்பினர்கள் பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காசாவின் நாடான பலஸ்தீனியர்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அமெரிக்க அதிகாரிகள் தலைமையிலான காசா அமைதி சபை தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்வதேச உதவி நிறுவன சங்கத்தின் பணிப்பாளர் அதீனா ரோபன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் 28/3 தீர்மானம் மோதல்களை குறைப்பதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்கியது. இருந்த போதிலும் அமைதி சபையோ அனைத்து நாடுகளின் படி உறுதிப்பாடுகளோ காசா விடயத்தில் செயல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நீண்டகால அடிப்படையில் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு பலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த அடிப்படை அளவுகோலின்படி பார்த்தால் அமைதி சபை முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்று சர்வதேச உதவி நிறுவன சங்கத்தின் பணிப்பாளர் அதீனா ரேபர்ன் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:56.

இந்த உலகம் கருணைக்காக காத்து கிடக்கிறது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பல்வேறு சுமைகளை சுமந்த வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு கருணையான செயல் ஒரு வாழ்வை மாற்றும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒரு கருணையான செயல் யாருடையதாவது ஒரு வாழ்க்கையை மாற்றும், அது நமக்கு தெரிவதில்லை. நாம் யாரையும் பார்த்து அவர்கள் சுமந்து கொள்ளும் சுமை குறித்து அறிந்து கொள்ள முடிவதில்லை. இன்று உங்களுக்கு பழக்கமில்லாத ஒருவரிடம் புன்னகைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர் ஒருவரிடம் அழைத்து அவர் நலமோடு இருக்கிறாரா, அவருடைய நிலைமை என்ன என்று கேளுங்கள். வார்த்தையில் இல்லாவிட்டாலும் செயலிலும் கருணை காட்டுங்கள். கருணை ஒருபோதும் வீண் போகாது. இன்றைய நாள் கருணையோடு அமையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 26 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்தின் பின்னர் மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். நாளை வெள்ளிக்கிழமை கூடுதலாக 22 பாகை செல்சியஸ் 24 உணரப்படும். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 26 பாகை செல்சியஸ் 32 பாகையாக உணரப்படும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் காலையிலும் மழை வீழ்ச்சி தொடரும். 25 பாகை செல்சியஸ் 33 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 27 பாகை செல்சியஸ் 36 உணர்நிலையாகவும் புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ் 33 உணர்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கனேடிய பிரதமர் மாக்கானி உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக மாக்கானி அடுத்த மாதம் ஐரோப்பாவிற்கான விஜயத்தை மேற்கொள்கிறார். அமெரிக்காவுடன் தீவிரமடைந்து வரும் வர்த்தக மோதல்கள் குறித்து விவாதிக்க கனேடிய நாடாளுமன்றம் மீண்டும் கூட்டப்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் மீண்டும் கூடுவதற்கு முன்பாக பிரதமர் ஐரோப்பிய விஜயத்தை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 16 ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் மாநாட்டில் மாக்கானி கலந்து கொள்ளவுள்ளார் என்றும் மறுநாள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் உரையாற்றுவதற்காக ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ரொபேட்டா மெட்சோலா விடுத்த அழைப்பை பிரதமர் மாக்கானி ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனேடிய நாடாளுமன்றம் முன்கூட்டியே கூட்டப்பட மாட்டாது என பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் கனடா அமெரிக்க வரத்துக்கு பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்ததை அடுத்து அவசர விவாதம் ஒன்றை நடத்த வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த மறுதினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தது குறித்து மாக்கானி கெனேடியர்களிடம் உரையாற்றினார் என பிரதமர் அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆனாலும் நாடாளுமன்ற ஆய்விற்கும் விவாதத்திற்கும் செய்தியாளர்கள் சந்திப்பொன்று மாற்றாக அமையாது என கன்சர்வேட்டிவ் கட்சி வாதிடுகிறது. மாக்கானி ஐரோப்பாவில் இருந்து திரும்பிய அடுத்த வாரமான செப்டம்பர் 21 கெனேடிய நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் மீண்டும் ஆரம்பிக்கும் என கூறப்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 24 கெனேடியர்கள் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் குறைந்தது 98 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நேபாளம் சீனாவின் எல்லைப்பகுதியில் புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை அடுத்து கனடாவைச் சேர்ந்த 24 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இதில் நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏனையோரின் நிலை குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் 341 அதிகமான வெளிநாட்டவர்களும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 24 கனேடியர்கள் அடங்குவதாக நேபாள சுற்றுலா வாரியத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கெனேடிய அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தனது ஆதரவை தெரிவித்தார். சூழ்நிலைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் தேவைக்கேற்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அந்த பகுதிகளில் உள்ள கெனேடியர்களுக்கு உதவ தமது உள்ளூர் அதிகாரிகள் தயாராக இருப்பதாக கெனேடிய வெளிவிவகார அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான புதிய அமெரிக்க தடைகள் அரசு மற்றும் பொருளாதார பயங்கரவாத செயல் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர், பாதுகாப்பு சபை மற்றும் அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் உத்தியோகபூர்வமாக கடிதங்களை அனுப்பியுள்ளார். போர் மூலமாகவும் ஏனைய முயற்சிகளிலும் தோல்வியடைந்த பின்னரே ஈரானின் சட்டபூர்வமான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க அமெரிக்கா முற்பட்டிருப்பதாக இந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தடைகள் பொதுமக்களை கடுமையாக பாதித்து வருவதாக கூறியுள்ள அவர், இது மனித உரிமைகளான உயிர் வாழும் உரிமை, சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை மீறும் செயல் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஒருபக்க கட்டாய நடவடிக்கைகள் மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை கடுமையாக கண்டிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் உறுப்பு நாடுகளுக்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தடைகளை உறுப்பு நாடுகள் எவையும் அங்கீகரிக்கவோ அல்லது நடைமுறைப்படுத்தவோ வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்த ஆடிய இந்திய அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பில் துருவ் ஜிரல் ஆட்டமிழக்காமல் 115 ஓட்டங்களையும் டேவிட் பரிக்கல் 117 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். அணித்தலைவர் சுமன் கில் 50 ஓட்டங்களையும், ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களையும், ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்களையும், யாஷ்வி ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்களையும் இந்திய அணிக்காக பெற்றிருந்தனர். பதிலளித்த இலங்கை அணி தனது 1வது இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பில் சோனால் தினுஷே 103 ஓட்டங்களையும், பசிந்து சூரிய பண்டார 80 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இதனையடுத்து ஃபாலோவன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது 154 ஓவர்களை எதிர்கொண்டு 429 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 9 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் இலங்கை அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் முழுமையாக ஆட்டமிழக்கச் செய்யாத நிலையில் இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்திருக்கிறது. இலங்கை அணி சார்பில் முதலாவது இன்னிங்ஸிலும் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய சோனால் டினுஷ 133 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காமல் இருந்தார். பசிந்து சூரிய பண்டார 92 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். கேஷர நுணவத் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கமிந்து மெண்டிஸ் 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்திருக்கிறது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 14 நிமிடம்.

0: TSFM காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:19
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? Why TTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். Why TTS Academy of French Tutoring இன்றே அழையுங்கள். 6476088447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்.

0: ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
1: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
4: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 101.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி உலக ஏரிகள் தினம் என்ற ஒன்று கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்ட் லேக் டே என்கின்ற ஒரு விஷயம் இன்றைய நாளில் இருக்கிறது. உலகில் ஏராளமான ஏரிகள் இருக்கிறது. அதிலும் கனடா அதிகளவான ஏரிகளை கொண்ட நாடாக உலகளாவிய ரீதியில் கவனிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் ஏரிகளின் முக்கியத்துவம் குறித்து பேசுவதும் கவனம் செலுத்துவதும் இன்றியமையாதது என்று நம்புகிறோம். உண்மையில் இந்த ஏரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது ஏரிகள் ஏன் முக்கியமானவை என்பது தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த உலக ஏரிகள் தினம் என்கின்ற ஒரு விடயம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் வளத்தில் 90% இந்த ஏரிகளில் இருந்துதான் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஏரிகள் தான் உலகத்தின் 90% நன்னீர் ஆதாரமாக இருக்கிறது. உலகம் அதிகளவு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் பெரும்பளவு நீர் வந்து கடல் நீர், உவர் நீர். ஆனால் நன்னீர் என்பது நிலத்தின் காணப்படக்கூடிய இந்த ஏரிகளில் இருந்துதான் அதிகமாக கிடைக்கிறது. அது 90% இருக்கிறது. அந்த 90% நீரை வழங்கக்கூடிய ஏரிகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக, அதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஏரிகள் தினம் என்கின்ற ஒரு விஷயத்தை உலகம் கொண்டாட வேண்டும் அல்லது உலகம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இந்த நன்னீரில் மிக முக்கியமானது எங்களுடைய குடிநீர் தேவை. நாங்கள் பயன்படுத்துகின்ற குடிநீர், எங்களுடைய அன்றாட பயன்பாடுகளுக்காக நாங்கள் பெறுகின்ற குடிநீர் என்பது இந்த ஏரிகளில் இருந்து தான் அதிகளவில் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த ஏரிகளில் இருந்து கிடைக்கின்ற நீரின் மூலமாகத்தான் விவசாய உற்பத்திகள், விவசாய செய்கைக்காக இந்த நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது. அதைவிட பல்வேறு தொழில் முயற்சிகளுக்கும் இந்த நன்னீர் தேவையாக இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குளிர்பான உற்பத்தியாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு உணவுப் பொருட்களின் தயாரிப்புகளுக்கும் இனிய பொருள் தயாரிப்புகளுக்கும் இந்த நன்னீரைத்தான் பயன்படுத்துகிறார்கள். நீராதாரமாக இந்த நன்னீர் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே குடிநீர் தேவை, உணவு தேவை, விவசாய தேவைகள் மற்றும் தொழில்துறை என இவற்றிற்கு எல்லாவற்றிற்குமாக தேவைப்படக்கூடிய இந்த நன்னீரை நாம் எவ்வளவு தூரம் பாதுகாக்கின்றோம் அல்லது இந்த ஏரிகள் தொடர்பில் எவ்வளவு விழிப்புணர்வை கொண்டதாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி வருகிற போது, அதை பற்றி ஒரு உலக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த உலக ஏரிகள் தினம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் 11.7 கோடி ஏரிகள் இருக்கின்றன. சிறிதாக பெரிதாக இருக்கிறது. உலகின் மொத்த நிலப்பரப்பில் 4% இந்த ஏரிகள் இடம் பிடித்திருக்கின்றன. இவை நன்னீர் ஏரிகளாக பனிமலைகளில், நிலத்தடிகளில் இருக்கிறது. மேற்பரப்பு நன்னீர் 90% ஏரிகள் கொண்டிருப்பதாகவும், குடிநீர், விவசாயம், தொழில்துறைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த நன்னீர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி இது பல்லினங்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அது மீன்களாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், வனவிலங்குகளுக்கு தேவையான குடிநீர் ஆதாரமாக இருக்கலாம். இப்படி பல்லுயிர் பரவலின் தாக்கத்தை இந்த ஏரிகள் மிக கவனமாக கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றன. அல்லது பல்லுயிர்களின் பாதுகாப்பிற்கு ஏரிகள் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதே வேளையில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படாமல் தவிர்த்து இந்த ஏரிகள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துகின்றன. உலகத்தில் காணப்படக்கூடிய கரியமல வாயுக்கள் காபனை உறிஞ்சி பூமியை குளிர்ச்சியாக வைத்திருப்பதும், பூமியில் காணப்படக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாயுக்களை தன்னகத்தை ஏற்படுத்தி தன்னகத்தை உள்வாங்கிக் கொண்டு பூமியை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் இது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. காலநிலையை சீர்படுத்துவதற்கு, காலநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த நீரேரிகள் மிக முக்கியமானவையாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நீரேரிகளுக்கான தினமாக உலக ஏரிகள் தினம் என்கின்ற ஒன்றை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வைத்திருக்கிறார்கள். முதலாவது நாங்கள் சொன்னது போல அது நன்னீர் ஆதாரமாக இருக்கிறது. பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்வகை உயிரினங்களும் தங்கி வாழக்கூடிய ஒன்றாக இந்த ஏரிகள் இருக்கிறது. ஏரிக்குள் வாழுகின்ற உயிரினங்கள் மட்டுமல்ல, ஏரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகள் அவற்றோடு மிக முக்கியமாக எங்களுடைய காலநிலை சீர்படுத்தலில் ஏரிகளின் பங்கு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த ஏரிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ஆதாரத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்னீர் மீன்பிடிப்பு என்பதும் மிக முக்கியமாக பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
செயற்கை முறையிலே மீன்பிடி தளங்கள் உருவாக்கப்பட்டு மீன் பிடிக்கப்படுகின்ற செயல்களும் கூட இந்த நன்னீர் ஏரிகளை மையப்படுத்தியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு பொருளாதார வாய்ப்பையும் கூட இந்த நன்னீர் ஏரிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படியாக இருக்கின்ற நன்னீர் ஏரிகளை மக்கள் எப்படி பாவிக்கிறார்கள் அல்லது எப்படி பயன்படுத்துகிறார்கள், எப்படியாக அதை பாதுகாக்கிறார்கள் என்று கேள்வி வருகின்ற போது உண்மையில் இந்த ஏரிகள் இப்போது அதிக அளவிலாக மாசுபடுத்தப்படுகின்றன. பல்வேறு ரசாயன கழிவுகள் இந்த ஏரிகளில் கொட்டப்படுகின்றன. விவசாயத்திற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் அல்லது கிருமி நாசினிகள் அவை நீரில் கலந்து இந்த ஏரிகளில் கலந்து விடுவதால் இந்த ஏரிகளும் நச்சுத்தன்மை வாய்ந்தவையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அதாவது எங்களுடைய நன்னீர் நிலைகள் அல்லது நன்னீர் ஆதாரம் என்பது நாங்களே பயன்படுத்துகின்ற இந்த ரசாயனங்களால் விஷமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் இதில் கலந்து கொண்டிருப்பதால் நன்னீர் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுநீராக மாறிக்கொண்டிருக்கிறது. அதைவிட ஏராளமான கழிவுப் பொருட்களை இந்த நன்னீர் ஏரிகளில் மனிதர்கள் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த நன்னீர் ஏரிகளின் சுத்தத்தை அதனுடைய தூய்மையை பாதித்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச், வெப்ப அதிகரிப்பாக இருக்கலாம், கடுமையான மழையாக இருக்கலாம், கடுமையான பனிப்பொழிவாக இருக்கலாம், இவற்றின் காரணமாகவும் இந்த நன்னீர் ஏரிகளின் நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட அதிகம் அதிகமாக இந்த நன்னீரை நாங்கள் பயன்படுத்துகிறோம், தேவைக்கு அதிகமாக நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மனிதர்களுடைய தேவைக்கு அதிகமாக நாங்கள் இந்த நன்னீர் வளத்தை இப்போதே உறிஞ்சிக் கொண்டிருக்கிறோம். அதனால் எதிர்காலத்திற்கு நீர் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாயம் தோன்றிவிடலாம் என்கின்ற அச்சமும் இருக்கிறது. இந்த நன்னீர் நிலைகளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடையதும் தலையாய கடமையாக இருக்கிறது. ஏரிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு கனடா. உலகத்தில் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் சேர்த்தாலும் அதைவிட அதிகமான ஏரிகள் கனடாவில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஏரிகளை விட அதிக எண்ணிக்கையிலான ஏரிகள் இங்கே காணப்படுகின்றன என்பது மிக முக்கியம். கனடா என்பது மிகப்பெரியொரு நாடாக இருப்பதால், மிகப்பெரியொரு தேசமாக இருப்பதால் அது நிலப்பகுதியிலும் அதிகளவு பரப்பை கொண்ட நாடாக இருக்கிறது. அப்படியான ஒரு பரந்த நிலப்பரப்பில் அதிகளவான நன்னீர் ஏரிகளையும் கொண்ட ஒரு தனி உலகத்தை இந்த கனடா கொண்டிருக்கிறது. பூமியில் தண்ணீர் தனக்கான ஒரு தனி உலகத்தை கனடாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று விமர்சகர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரத்திற்கு நன்னீர் வளம் கொண்ட நாடாக கனடா இருக்கிறது. உலக ஏரிகளின் எண்ணிக்கையில் கனடா முதலிடத்தில் இருக்கிறது. 20 லட்சத்திற்கும் அதிகமான ஏரிகள் கனடாவில் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் சரியான எண்ணிக்கை என்ன என்பது இன்னும் தெரியாது. சில ஏரிகள் சிறியனவாகவும் சில ஏரிகள் 100 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகளவான பரப்பை கொண்ட மிகப்பெரிய ஏரிகளாகவும் இருக்கிறது. அப்படியான ஏரிகளே 563க்கும் அதிகமான ஏரிகள் இருக்கிறது. அப்படியான ஒன்று எங்களுடைய ஆன்டாரியோலே, அதனைத்தான் எங்களுடைய அயல் நாட்டைச் சேர்ந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெயர் மாற்றப் போகிறார், அமெரிக்கன் லேக் என்று மாற்றப் போகிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவ்வளவு தூரத்திற்கு இந்த ஏரி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த ஏரியில் இருக்கக்கூடிய அந்த பெயர் அல்லது அதன் வளம் என்பது அவர்களுக்கு ஒருத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது ஏன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தின் பெயர் தாண்டி இப்படியான ஒரு ஏரி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். இந்த இயற்கை என்று வருகின்ற போது மிக முக்கியமாக அதன் பரந்த நிலப்பரப்பிற்காக மட்டுமின்றி அதன் நன்னீர் வளத்திற்காகவும் கனடா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. பெருமளவு ஏரிகள் சூழ்ந்திருப்பதால் கனடாவின் எந்த பகுதிக்கு நாங்கள் செல்கின்ற போதும் நாங்கள் பயணப்படுகின்ற போது ஏரிகளை காணாமல் பயணப்பட முடியாது என்ற அளவிற்கு ஏரிகள் நிறைந்து கிடக்கிறது. இந்த பெரிய நெடுஞ்சாலையின் ஊடாக நாங்கள் பயணப்படுகின்ற போதும் அழகான பல ஏரிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த ஏரிகளின் உலகமாக கனடா இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஏரிகளின் வரலாறு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. எப்படி இந்த ஏரிகள் தோன்றியிருக்கும், இவை திடீரென தோன்றியதா அல்லது பூமி தோன்றுகின்ற போதே இந்த ஏரிகளும் தோன்றியிருக்கிறதா என்ற பல கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் பூமி ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய பனி படர்ந்த ஒரு விடயமாகத்தான் இருந்திருக்கும். பின்புதான் இந்த காலநிலை மாற்றங்கள் அந்த பனியை உரைத்து அந்த பனியை கரைத்து அங்கு நிலத்தை உருவாக்கியிருக்கும். அப்படியான பெரிய பனிப்படலம் பரவியிருந்த போது அவை மெதுமெதுவாக உருகுகின்ற காலப்பகுதியிலே அந்த பனி தேங்கியிருந்த பகுதிகளில் பெரிய பள்ளங்களும் பள்ளத்தாக்குகளும் உருவாகின. அங்கே உருகிய பனி அப்படியே நீராக அந்த பள்ளத்தாக்கை நிறைத்த போது ஏரிகள் தோன்றின. இதுதான் ஏரிகள் உருவான வரலாறு. பனி சூழ்ந்திருந்த இடங்களில் சில இடங்களில் அதிகமாக பனி இருக்கின்ற போது அந்த இடத்தில் நிலம் தாழிறங்கி போயிருக்கும். அப்படியாக தாழிறங்கிய இடங்களில் பனி உருகி அந்த உருகிய பனி அதில் சேருகின்ற போது
இப்படியான ஏரிகள் தோன்றின. அந்த ஏரிகளின் வலைப்பின்னல் அதனால் உருவானது. கனடாவின் கடினமான பாறை நிலப்பரப்பு இந்த செயன்முறையை எளிதாக்கியிருக்கிறது. அதாவது அதிகமாக பாறைகள் இருந்திருக்கும், அந்த பாறைகளின் மீது பனி தேங்கி அந்த பாறைகளில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த பாறைகளில் பழங்களை உருவாக்கி அந்த பழங்களின் நீர் நிரம்பி அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடியதாக அந்த பழங்கள் நீர் இந்த ஏரிகளின் கீழே அடியளவு அடித்தளத்திலே அதிகளவு பாறைகள் இருப்பதால் தான் அந்த நீர் என்பது வடிந்து ஓடி போய்விடாமல் அல்லது பூமிக்குள் சென்று விடாமல் தாங்கி பிடித்திருக்கிறது. ஒரு ஸ்விமிங் பூல் போல, நீச்சல் தடாகம் போல இந்த நீர்நிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் கீழே இருக்கக்கூடிய பாறைகள். அந்த பாறைகள் இயற்கையாகவே அப்படியான ஒரு தடாக அமைப்பை கொண்டதாக உருவாகியிருக்கிறது. கனடாவின் குளிர் நிறைந்த வடபகுதியிலிருந்து தெற்கின் காடுகள் வரை நீரூற்றுக்கள் பரவி இருக்கின்றன. சில நீரூற்றுக்கள் மிக தொலைவில் இருப்பதால் அவற்றை சென்றடைவது அல்லது அவை குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது கடினமாக இருக்கும். அவற்றிற்கு பாதைகளே இல்லாத பகுதிகளாக பல இடங்களில் நீர்வீழ்ச்சிகளும் இது போன்ற இயற்கை ஏரிகளும் காணப்படுகின்றன. அந்த இடங்களுக்கு மனிதர்கள் இன்னமே செல்லவில்லை, செல்ல முடியாத அளவிற்கு அதிகளவு காடுகள் சூழ்ந்த இடங்களின் நடுவிலும் கூட மிகப்பெரிய ஏரிகள் இங்கே காணப்படுகின்றன. நவீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பல்வேறு இடங்களில் மக்கள் அறிந்து கொள்ள முடியாத நீரூற்றுக்களையும் நீர்வீழ்ச்சிகளையும் இப்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. அவற்றை தேடி மனிதர்கள் பயணப்பட தொடங்கியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் பெரிய நீரேரிகள் அமைந்திருக்கிறது. உலகின் முக்கியமான நீரமைப்புகளில் ஒன்றாகவே காணப்படுகின்றன. லட்சக்கணக்கான மக்கள் இந்த நீரைத்தான் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கனடாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இந்த நீர்நிலைகள் அல்லது இந்த ஏரிகளில் இருந்து கிடைக்கின்ற நீர் தான் எங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. அதை தவிர எங்களுடைய தொழில் முயற்சிகளுக்கு, விவசாயத்திற்கு, வர்த்தகத்திற்கும் இன்றியமையாததாக இந்த ஏரிகளில் காணப்படுகின்ற நீரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஏரிகளின் பாதுகாப்பை நாங்கள் மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டும். ஏரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகஸ்ட் 27ஆம் தேதியான இன்றைய தினம் உலக ஏரிகள் தினமாக இருக்கிறது. ஏரிகள் குறித்த விழிப்புணர்வு மட்டுமின்றி ஏரிகள் பற்றிய பாதுகாப்பையும் மனிதர்கள் மத்தியிலே பரப்புவது இதன் பிரதான நோக்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 கேட்டாலே

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:47 நிமிடம். பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். குணா, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற்றுக் கொள்வது என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அதற்காக அதிகளவு பணம் செலவிட வேண்டி இருக்கிறது. சில வேளைகளில் அவர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால், குறிப்பாக டயபெட்டிக் போன்ற வருத்தங்கள் இருந்தால், அவர்களால் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற முடியாது என்கின்ற ஒரு கவலையும் இருக்கிறது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா?
1: கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது அது பொதுவாக ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணும். ஆனால் மெஜாரிட்டியான கிளைம், அதாவது வந்து கனடாவில் வந்து பொதுவாக ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்களுக்கே பே பண்ணப்படுகின்றது. அப்ப ஒரு 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ற ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை பெறுவதற்கு எந்தவித அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் தான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸில் பெற முடியும். இன் அதர் வேர்ட், அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருப்பவர்கள், அதாவது வந்து ஒரு டயபெட்டிக் கண்டிஷன், ஓ ஹை கொலஸ்ட்ரால், ஓ ஹை பிளட் ப்ரெஷர், அப்படியான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவது ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆனால் இந்த 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, அதாவது வந்து ஹார்ட் சம்பந்தமான 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, ஹார்ட் அட்டாக், ஆர்டிக் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஓ ரிப்பேர், அதை விட கேன்சர் சம்பந்தமான, அதாவது அது கேன்சர், அப்ளாஸ்டிக் அனிமியா, பெனைன் பிரைன் டியூமர், இப்படியான பேசிக்காக குறிப்பிட்ட வருத்தங்களை மட்டும் கவர் பண்ணும் கிரிட்டிக்கல் இல்னஸை அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து நான் மெடிக்கல், மிகவும் குறைந்த கேள்விகளை இருக்கின்றன. அவர்களுக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவர்கள் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லிவிங் பெனிஃபிட்டை பெற முடியும். உதாரணத்துடன் பார்ப்போம். ஒரு 40 வயதான மேல் நான் ஸ்மோக்கர், ஒரு 50,000 கவரேஜ் அமௌண்ட் உள்ள ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை, 75 வயது மட்டும் அவருக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு, அதாவது வந்து இந்த நான் மெடிக்கல், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வருத்தங்களை கவர் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு வெறும் $27 மட்டுமே கோஸ்ட் பண்ணும். 50,000 ரூபா கவரேஜ், 75 வயது மட்டும் கவரேஜ் இருக்கும். இது ஒரு நான் மெடிக்கல், அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது வந்து டயபெட்டிக்கோ அப்படியான அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் கூட அவர் அது குவாலிஃபை பண்ணி எடுப்பார். எனவே இது வந்து மிகவும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் என்பது வந்து, அதாவது ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்கள் இலகுவாக கணவீருக்கு வந்து போகின்றது. எனவே அவர்கள் இந்த இப்படியான ஒரு லிவிங் பெனிஃபிட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை பெறுவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான அந்த லம்சம் டாக்ஸ் ஃப்ரீ மணியை பெற முடியும்.
0: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம், 416-528-1407.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
0: இசையும் எங்கள் இசை, ஈஸ்டகம் 102.7.
3: உலகம் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதிவிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்டஃபம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டஃபம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்டஃபம் என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை அங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். சூரிய ஒளிச்சத்திற்கு அழகான ஒரு கோடை காலத்தின் புதிய நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். காலை 9:01 இன்றைய காலை வேளையிலும் 12 வரைக்கும் நீங்கள் இணைந்திருக்க போவது நேற்று இன்று நாளையுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தையும் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்றோம். நாங்கள் இன்று ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை காலை இப்பொழுது இன்றைய நாள் ஆகஸ்ட் 27 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். கொண்டாடி மகிழக்கூடிய கோடை காலத்தின் ஒரு புதிய நாளாகவும் இன்றைய நாள் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்டஃபம் ஓடு.

9:05. நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் இனிமையோடு ஒழித்து வந்திருக்கின்ற இந்த காலை வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை என்ன என்று சொல்லி பார்த்தால், மனிதன் தன் சக்தியை பாதிக்கும் மேல் உபயோகிப்பதே இல்லை. தனது கனவுகளை எட்டிப்பிடிக்க ஒருவன் சற்றும் தளராத உறுதியுடன் ஆக்ரோஷமான உழைப்பை வெளிப்படுத்துகின்ற போது அவனது பலம் மென்மேலும் இரட்டிப்பாகும். அவனது மன ஆற்றல் பெருகி இப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளும் துணிவு அவனிடம் பிறக்கின்றது என்பதை ஒரு முக்கியமான சிந்தனையாக இங்கு சொல்லுகின்றார்கள். சாதாரணமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சிறகு முளைத்ததும் பறவைகள் தன்னை தூக்கிவிட யாராவது வருவார்கள் என்று சொல்லி காத்திருந்தால் அந்த பறவை வந்து மரக்கிளையிலிருந்து கீழ்தான் விழுந்துவிட வேண்டும். தனது சிறகுகளை அது தானாகவே விரித்து பறக்க முயற்சி செய்கின்றது. முயற்சியை ஆரம்பிக்க ஆரம்பிக்க வலிமை தானாக கூடி வருகின்றது. பறப்பதற்கான சக்தி கிடைத்ததும் அந்த பறவை பறக்கின்றது. அதே போலதான் நாங்களும் நினைத்தவுடன் பறக்க முடியாது என்று சொன்னாலும், நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய ஆரம்பித்தால் எங்களுக்கும் பறக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது, நாங்கள் வானத்தில் பறக்க முடியாது, எங்களது வாழ்க்கையில் பறக்க முடியும், உயரத்திற்கு நாங்கள் செல்ல முடியும். எனவே ஒரு நம்பிக்கை, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பறவைகளிடம் இருந்து என்பதைத்தான் இந்த முக்கியமான சிந்தனை மூலமாக சொல்ல முடிகின்றது. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், எங்களிடம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தி, இவற்றில் நாங்கள் பாதியை கூட பயன்படுத்துவது இல்லை. அது தானாகவே வீணாகி போகின்றது, விரயமாகி போகின்றது. வெளிப்படுத்தப்படாத ஆற்றலாகவும் வெளிப்படுத்தப்படாத திறமையாகவும் அது ஒருவருக்குள் தானாகவே முடங்கி போகின்றதே தவிர, முழுவதுமாக நாங்கள் எங்களது சக்தியையும் சரி எங்களது ஆற்றலையும் சரி வெளிப்படுத்துவது இல்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. கனவுகள் நிறையவே இருக்கும். இலக்குகளையும் நாங்கள் தீர்க்கமாக தீர்மானித்திருப்போம். ஆனால் அந்த இலக்குகளை நோக்கி அந்த பயணத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த முழு முயற்சியையும் செய்யாதிருப்பதன் காரணமாக இலக்குகள் எட்டப்படாத இலக்குகளாகவே பெரும்பாலும் மாறிவிடுகின்றன. கனவுகள் நனவாகாத கனவுகளாகவே வாழ்க்கை முழுவதும் நீடிக்கின்றன. எனவே நாங்கள் மன உறுதி, தளராத மன உறுதியுடன் எப்போதும் ஆக்ரோஷமான உழைப்பை வெளிப்படுத்துகின்ற போது எங்களது பலம் வந்து இன்னும் இன்னும் கூடிக்கொண்டே போகின்றதாம். ஒரு சில முயற்சிகள் செய்கின்ற போது அடுத்த படியை நாங்கள் தாண்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மனதுக்குள் பிறக்கின்றது, ஒரு உற்சாகம் தோன்றுகின்றது. எனவே முதலடியை எடுத்து வைப்பது மிக மிக அவசியமாகின்றது. உங்களது செயல்களை தொடங்குங்கள், அதை இன்றே தொடங்குங்கள், அடுத்தடுத்த கட்டங்கள் நன்றாக அமையும் என்பதையும் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாக சொல்ல முடிகின்றது. பேர்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவை நாங்கள் படிப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் உபயோகிக்காத எங்களது சக்தி எங்களுக்குள் நிறைந்திருக்கின்றது என்பதை எப்போது உணர்ந்து கொள்ள தொடங்குகின்றோமோ அந்த சக்தியை உபயோகிப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம். எனவே அது தொடர்ச்சியான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும். நாங்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய உயர்ந்த இலக்குகளை எல்லாம் எட்டிப்பிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த திறமைசாலிகளாகவும் எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். எனவே இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக இந்த சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பறவைகள் பறக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளுகின்றன. அவற்றுக்கு இயற்கை அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றது. ஆனால் முயற்சிக்காமல் அந்த பறக்கும் திறன் இருப்பதை அவை அறிந்து கொள்ள முடியாது. ஆரம்பத்தில் சிறகை விரித்து சற்று கால்களை உயர்த்தி அது உயர எழும்புவதற்கு முயற்சிக்கும். ஆரம்ப முயற்சிகள் தோல்வியில் முடியலாம். அடுத்தடுத்த கட்டங்களை அது தொடர்ந்து தாண்டுகின்ற போது வானத்தில் அது சிறகடித்து உயர உயர பறக்க முடிகின்றது. அதே மாதிரிதான் தொடர் முயற்சிகள் தேவை. தளராத உறுதியுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த உழைப்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது எங்களது இலக்கை அடையக்கூடிய அந்த உயரத்திற்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதையும் இன்றைய நாளின் அழகான முக்கியமான காலை சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். 20:23 உணரப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை வழியாகவும் இன்றைய காலை பொழுது இருக்கின்றது. இன்றைக்கு வந்து வெளிச்சம் முகிலும் தொடர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வெப்பநிலை உயர்வென்று பார்த்தால் 24 இருக்கும். 30°C உணரப்போகின்றோம். மெல்லிய மழை ஒரு சில இடங்களில் தான் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள், 1 mm குறைவாக லேசாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. இரவு பொழுதில் சற்று வெப்பநிலை சரிகின்றது, 15 இருக்குமாம். 14 உணரப்படும் இரவு வேளை என்று வெளிச்சம முகிலும் இணைந்திருக்கும். 8:02 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவாகவே 8 நாங்கள் இப்போது நெருங்கி இருக்கின்றோம். இந்த மாதம் நிறைவு பெறுவதற்குள், அதாவது இன்றைக்கு நாளைய பொழுது 8 முன்னரான சூரிய அஸ்தமனம் இனி நடக்கக்கூடிய காலப்பகுதியாக அமையப்போகின்றன என்பது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தன. எனவே அதற்கேற்ற வகையில் தான் இப்போது இந்த சூரியன் மறைகின்ற பொழுதும் விரைவாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். 8:02 சூரியன் அஸ்தமிக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு தான் நாங்கள் பகல் பொழுதே
கழிக்க இருக்கின்றோம். வெப்பநிலை அதிகளவில் உயரப்போவதில்லை. 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 24 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெள்ளிரவில் எல்லாம் வெப்பநிலை இன்னும் அதிகம் சரிந்திருக்கும். ஃபோர் சீசன் தொடங்கிவிட்டது மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். 12 வெப்பநிலை இருக்கும். 11 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இது நாளைக்கு இரவு வேளை சற்று அதிக குளிரோடு தான் நிலைமைகள் இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய காலநிலை தகவல். தொடர்ந்து சனிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 23 வெப்பநிலையும் 26 உணர்லையும் இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை 25 வெப்பநிலை 31 வரை உணர்லை உயர்வு இருக்கும். வெளிச்சம் முகிலும் பகல் வேலை இணைந்திருக்கலாம். மாலை இப்பொழுதில் மழை தொடங்கும். இரவு வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளை திங்கள் காலை மதியம் மாலை என்று சொல்லி தொடர்ச்சியாகவே தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு நாள் 31 திங்கட்கிழமை 24 வெப்பநிலை 31 வரை உணரப்போகின்றோம். சற்று அதிகமான மழை இருக்கக்கூடிய நாளாகவும் திங்கட்கிழமை இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை புதிய மாதம் தொடங்குகின்றது. 26 வெப்பநிலையாகவும் 35 உணர்நிலையாகவும் இருக்கும். மதிய வேளைதான் சூரிய வெளிச்சம் முகில் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை மெல்லிய மழையும் கூட இருக்கலாம் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:12 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் 401 வெஸ்ட் பவுண்ட் அட் வெஸ்ட்னி 2 ரைட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ரேம்ப் ஃப்ரம் சவுத் பவுண்ட் வெஸ்ட்னி டு த வெஸ்ட் பவுண்ட் 401 மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: எனக்கு அட்டிய

0: வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில். 416-731-7044.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

மலர்களே மலருங்கள். திரைப்படத்தில் இருந்து அழகான ஒரு பாடல் அளித்திருக்கும் இந்த காலை இப்பொழுது நேரம் 9:26. போக்குவரத்து நிலைமைகளையும் இந்த பொழுதில் பார்க்கலாம். அதே நேரம் 401 வெஸ்ட் பவுண்ட் அட் வெஸ்ட்னி 2 ரைட் லேன்ஸ் தொடர்ந்து தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சவுத் பவுண்ட் வெஸ்ட்னி அந்த பகுதியில் இருந்து வெஸ்ட் பவுண்ட் 401 இந்த ரேம்பும் மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அந்த பகுதிக்கு செல்வதாக இருந்தால் அல்லது அந்த பகுதியில் இருந்தால் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து நாங்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்ட் கெனடி வீதி பகுதியில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாக வார்டன் அவென்யூ வரைக்கும் இருக்கின்றது. வார்டன் அவென்யூ தாண்டிய இடங்களில் இருந்து கலெக்டர்ஸ் வந்து அதிக வாகன நெரிசல்களையும் எதிர்கொள்ளுகின்றது. பேவியூ வரைக்குமே அதிக தாமதங்கள் கலெக்டர்ஸ் நிலவுகின்றன. எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் டிவிபி பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. கலெக்டர்ஸ் தாமதங்களை தொடர்ச்சியாக பாதஸ்ட் வரைக்கும் எதிர்கொள்ளுகின்றது இந்த காலை பொழுதில். தொடர்ந்து பார்க்கையில் லிஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலிருந்து மார்ட்டின் ரோட் வரைக்கும் குறைவான தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 427 முன்னரான பகுதிகளிலிருந்து அதிக தாமதங்கள் நிலவக்கூடிய நிலைமைதான் காணப்படுகின்றது. மார்ட்டின் ரோட் அவென்யூவுக்கும் எஸ்லிங்டன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் சற்று குறைவாக இருக்கின்றது. ஆனால் எஸ்லிங்டன் தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்களும் கூட நிலவுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்களை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு அதிக தாமதங்கள் இல்லாமல் 401 ஈஸ்ட் பவுண்டில் பயணிக்கலாம். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. லோலன்ஸ் வரைக்கும் அதிகமாகவும் அதுக்கு பிறகு சற்று குறைந்த நிலையும் இருக்கின்றது. மீண்டும் டான் மில்ஸ் ரோட் அதனை அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாகத்தான் தென்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்ட் லோரன்ஸ் அவென்யூ பகுதியிலிருந்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்கள் நிலவுகின்றது குறைந்த அளவில். 404 சவுத் பவுண்ட் ஃபின்ச்சிலிருந்து ஷெப்பர்ட் வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களும் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு August 27 இரண்டு முக்கியமான விடயங்களுக்கான நாளாக இருக்கின்றது. உங்களது அதிர்ஷ்டத்தை நீங்கள் இன்று சோதிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இன்டர்நேஷனல் லாட்டரி டேயாகவும் கூட கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது கனவுகள் மற்றும் நாங்கள் உயர வாழ்க்கையில் செல்லக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நம்பிக்கை நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லித்தான் கூறலாம். முழுமையாகவே இந்த லாட்டரி ஒரே ஒரு சீட்டின் மூலமாக ஒருவரது வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய நாளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உலகம் முழுவதிலுமே நிறைய பேர் இந்த லாட்டரி தரக்கூடிய அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு தரக்கூடிய அந்த அதிர்ஷ்ட வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு விடயத்தை சொல்லுகின்றது இன்டர்நேஷனல் லாட்டரி டே இன்றைக்கு என்பதையும் சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு முக்கியமான நாளாகவும் கூட இன்றைய நாள் விளங்குகின்றது. அதையும் பார்க்க இருக்கின்றோம். வேர்ல்ட் லேக் டே, உலக ஏரிகள் தினமும் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமான பல விடயங்கள் ஏரிகள் தொடர்பாக பேசப்படுகின்றன. கனடாவில் நாங்கள் இருக்கின்றோம். உலக அளவிலே மிக அதிகமான ஏரிகளோடு கனடா வந்து மிக முக்கியமான ஏரிகளுக்கான ஒரு நாடாக காணப்படுகின்றது. கனடாவை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் லேக்ஸ் காணப்படுகின்றமை வந்து அந்த ஏரிகள் கனடாவில் ஏற்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் தொடர்பாக எங்களுக்கு சொல்லுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏரிகள் தொடர்பான ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான உண்மைகளையும் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். ஏரிகள் வந்து ஒருமுறை உருவாகியதென்றால் அவை அப்படியே இருப்பதில்லை. மனிதர்களைப் போல அவையும் இளமை, முதிர்ச்சி, முதுமை மற்றும் இறப்பு போன்ற பல்வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை கடந்துதான் செல்லுகின்றன ஏரிகள் கூட. இதே நேரம் ஏரிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால், இவை வந்து திறந்த ஏரிகளாக அல்லது மூடிய ஏரிகளாக இருக்கலாம். இரண்டு வகைதான் சொல்லப்படுகின்றது. இந்த திறந்த ஏரிகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், ஒரு ஏரியிலிருந்து நீர் வந்து ஒரு ஆறின் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளின் மூலமாகவோ அது வெளியேறுமாக இருந்தால் அது திறந்த ஏரி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸும் திறந்த ஏரிகளாகத்தானாம் இருக்கின்றன. ஆனால் எந்த பகுதியிலிருந்தும் நீர் வெளியேறாமல் நீராவியாதல் இந்த எவாப்பரேஷனின் மூலமாக மட்டும் நீர் ஒரு ஏரியிலிருந்து வெளியேறுகின்றது என்று சொன்னால் அந்த மாதிரியான ஏரிகள் மூடப்பட்ட ஏரிகளாகத்தானாம் கருதப்படுகின்றன. இந்த க்ளோஸ்ட் லேக்ஸ் வந்து எப்போதும் அதிக உப்புத்தன்மை கொண்டவையாக காணப்படுகின்றன. அதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் புரிந்து கொள்ள முடிகின்றது. காரணம், நீர் ஆவியாகித்தான் அதிலிருந்து நீர் வெளியேறுகின்றது. எனவே நீர் வந்து சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகுகின்ற போது பெரும்பாலும் கடைசியில் அந்த நீரில் வந்து
இருக்கக்கூடிய உப்புக்கள் சால்ட்ஸ் வந்து எஞ்சி விடுகின்றன. எனவே அதன் காரணமாகத்தான் இந்த க்ளோஸ் லேக்ஸ் வந்து அதிக உப்புத்தன்மை மிக்க ஏரிகளாகவும் கூட மாறுகின்றன என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த சமுத்திரங்களைப் போலதானாம் ஏரிகளும் இயற்கையாகவே அடுக்குகள் மாதிரி உருவாகி மேலே வெப்பமான நீரடுக்கும் கீழே குளிர்ந்த நீரடுக்கும் காணப்படுவதாகத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. இதை தாண்டி நாங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏரிகள் தொடர்பான ஒரு சில உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேளையில் அமெரிக்கான்னு சொல்லி பார்த்தால் அமெரிக்காவின் யூட்டா அங்கிருக்கக்கூடிய கிரேட் சால்ட் லேக் இதுதானாம். அங்கிருக்கின்ற நார்த் அமெரிக்காவில் இருக்கின்ற பெரிய ஏரி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். உலக அளவிலே பார்த்தால் அதிக தாழ்வான ஏரி என்று சொன்னால் இந்த சாக்கடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெட் சி. இது வந்து இஸ்ரேல் மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகளின் எல்லையில் காணப்படுகின்றது. கடல் மட்டத்தில் இருந்து 418 மீட்டர் அது கீழே காணப்படுவதன் காரணமாக தாழ்வான ஏரி என்ற ஒரு பெருமையும் கூட அது பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலகளவிலே ஹையஸ்ட் லேக் உயர்வான ஏரி எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இது சில்லி மற்றும் அர்ஜென்டினா. இந்த இரண்டு நாடுகள் அவற்றின் எல்லையில் காணப்படக்கூடிய கிரேட்டர் லேக் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அது வந்து கடல் மட்டத்திலிருந்து 6,390 மீட்டர் உயரத்தில் காணப்படுகின்றதா. அதே நேரம் டீப்பஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ரஷ்யா சைபீரியாவில் இருக்கக்கூடிய லேக் பைக்கல் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. இதுதான் மிக ஆழமான ஒரு ஏரியாக இருப்பதன் ஒரு முக்கியத்துவமும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி மிக பழமையான ஒரு ஏரியாகவும் கூட இது இருக்கலாம் என்று சொல்லித்தானாம் நம்பப்படுகின்றது. ஒரு 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது பூமியில் தோன்றியிருக்கலாம் என்று சொல்லித்தான் அந்த பைக்கல் லேக் தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. இந்த கிரேட் லேக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இது அமெரிக்கா மற்றும் கனடா இந்த இரண்டு நாடுகளாலும் பகிரப்படுகின்ற அந்த 5 ஏரிகளாக காணப்படுகின்றன. இவற்றில் தானாம் உலகத்தின் ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளையின் 91% அந்த நன்னீர் நிறைந்திருக்கின்றது. த கிரேட் லேக்ஸ் இவை வந்து அமெரிக்கா கனடா இந்த இரண்டு நாடுகளாலும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற 5 ஏரிகளாக காணப்படுகின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். த லாங்கஸ்ட் லேக் நீளமான ஏரி என்று சொல்லி பார்த்தால் இது வந்து லேக் டாங்கான்யிகா என்று சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு ஏரி. 660 கிலோமீட்டர் நீளமானதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது செகண்ட் டீப்பஸ்ட் லேக் என்ற ஒரு பெருமையும் கூட பெற்றுக்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி லேக் சுப்பீரியர் இதுதான் லார்ஜஸ்ட் ஆஃப் த கிரேட் லேக்ஸ் ஆக காணப்படுகின்றது. அதாவது இந்த 5 ஏரிகளில் மிகப்பெரியதுதான் இந்த லேக் சுப்பீரியர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி லார்ஜஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காகவும் கூட பெருமை பெறுகின்றது உலக அளவில் என்பதையும் நாங்கள் லேக் சுப்பீரியர் தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 82,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் அது பரந்து விரிந்து காணப்படுகின்றது. ஃபின்லாண்டுக்கு வந்து ஒரு நிக்னேம் கொடுக்கின்றார்கள், லேண்ட் ஆஃப் த 1000 லேக்ஸ் என்று சொல்லி ஃபின்லாண்டு வந்து பெருமைப்படுத்தப்படுகின்றதாம். அங்கு 187,000 அதிகமான லேக்ஸ் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த லேண்ட் ஆஃப் த 1000 லேக்ஸை விட மிக அதிகமாகவே கனடாவில் 2 மில்லியன் லேக்ஸ் வந்து காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே உலக அளவிலே அதிக ஏரிகளை கொண்ட நாடு கனடா என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூமியில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 117 மில்லியன் லேக்ஸ் இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கான்டினென்டல் லேண்ட் சர்ஃபேஸ் அதில் 3.7% அது நிறைத்திருக்கின்றதாம் இந்த ஏரிகள் மட்டுமே. இவற்றில் பல ஏரிகள் வந்து சின்ன சின்ன ஏரிகளாக இருக்கலாம். 90 மில்லியன் லேக்ஸ் வந்து ஒரு 2 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் இருக்கின்றது, அதிலும் பார்க்க சிறியவையாக கூட காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு வந்து உலக அளவிலே அதிக நன்னீர் வளங்களை செய்யக்கூடிய லேக்ஸ் ஏரிகள் அவற்றுக்கான ஒரு முக்கியமான நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:36 ஆகியிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. Ahmed Thamseen 437-860-7002.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட் ரெட் பில்டிங் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 416-795-0707.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
5: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
6: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
5: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
6: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
5: 416-788-24-26.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
9: Your favorite music
10: on your favorite station 102.7.

9:47 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் எழுத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்டு பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள். 416-269-5555 416-269-5555.

0: பாட்டு நாள விஷயம். உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6479 8669.
2: Ajax Nissan and Infiniti il Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

நிறம் காலை 10:01 ஈஸ்டெஃபமின் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் இருக்கின்றது, முகிலையும் கூட நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதுதான் இன்று தொடர்ந்திருக்கும். 21 வெப்பநிலை உயர்வாக இப்போது இருக்கின்றது. 25 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். 24 வரை வெப்பநிலை இன்று உயர்ந்திருக்கும். பிற்பகலில் 30 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்நிலையாக இன்று உணரப்படும். ஒரு மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் 30 டிகிரி செல்சியஸை உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவுபடத்தில் 15 வெப்பநிலை சரிந்து 14 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சமும் முகிலும் தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்றது இன்றைய நாளில். 8:02 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து வெளிச்சமானதாகத்தான் இருக்கும். ஆனாலும் வெப்பநிலை ஒப்பீட்டளவிலே சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு இருக்கலாம். 22 வரைதான் வெப்பநிலை உயர்ந்து 24 மட்டுமே நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய உணர்நிலையாக பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் பகல் பொழுது. நாளைக்கு வருகின்ற வீக்கெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதத்தை நிறைவு செய்கின்ற ஒரு வார இறுதியாக அமையப்போகின்றது. முக்கியமான ஒரு வார இறுதி. சனிக்கிழமை பார்த்தோம் என்று சொன்னால் வெளிச்சத்தை பகல் பொழுதில் அதிகம் காணலாம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். 23 வெப்பநிலையாகவும் 26 உணர்நிலையாகவும் இருக்கும் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 25 வெப்பநிலையாகவும் 31 உணர்நிலையாகவும் இருக்கும். வெளிச்சம் முகிலும் பகல் வழி இணைந்திருக்கு. மாலை பொழுதிலிருந்து மழை தொடங்கலாம். இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் கூறப்படுகின்றன. எனவே திங்கட்கிழமை தொடர்ச்சியாக மழையை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. காலையில் எல்லாம் ஒரு 5 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு மதிய மாலை பொழுதிலும் கூட தண்டர்ஸ்டோம் தொடர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூறப்படுகின்றன. 24 வெப்பநிலையாகவும் 31 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு நாள். செப்டம்பர் 1 செவ்வாயை பொறுத்தளவில் கொஞ்சம் கிளவுடியாக ஆரம்பிக்கலாம். அந்த நாள் மதிய வேளை சூரிய வெளிச்சமும் இருக்கும். மழைக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. 26 வெப்பநிலையாகவும் 35 உணர்நிலையாகவும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் அடுத்த செவ்வாய் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அடுத்த புதன் 25-32 நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. தொடர்ச்சியாக இன்னமும் கூட 401 வெஸ்ட் பவுன் அட் வெஸ்ட்னி 2 ரைட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. சவுத் பவுன் வெஸ்ட்னியில் இருந்து 401 வெஸ்ட் பவுண்டுக்கு செல்லக்கூடிய ராம்பும் மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் கூறிக்கொள்ளுகின்றோம். எரிபொருள் விலை உயர்கின்றமை தொடர்பாக இன்று சொல்லப்படுகின்றது. நாளைக்கு வந்து இன்றைய விலையிலும் பார்க்க 3% அதிகரித்த விலையில்தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 28 3% விலை உயர்வு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. காலை 10:05 நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இந்த வேளையில் இன்றைக்கு நடைபெறப் போகின்ற முக்கியமான இந்த வானியல் நிகழ்வு தொடர்பாக ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தின் முழு நிலவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸ்டேஜின் 3 வரை இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு சந்திர கிரகணமாகவும் கூட வரப்போகின்றது. பகுதி அளவிலான ஒரு சந்திர கிரகணத்தை தான் நாங்கள் இன்று காணப்போகின்றோம். ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமையின் இரவு பொழுதில் என்பதைத்தான் இங்கு நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த முடிகின்றது. சந்திரன், சூரியன் மற்றும் எங்களது பூமி ஆகியவை கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் என்று வர இருப்பதன் விளைவாகத்தான் இந்த லூனர் எக்லிப்ஸ் பகுதியளவில் எங்களுக்கு இன்றைக்கு தென்பட போகின்றமை தொடர்பான தகவல்கள் தான் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. முழுமையான அந்த அலைன்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக நடைபெறப் போவதில்லை. கிட்டத்தட்ட அது முழுமையாக இருப்பதன் விளைவாக 93% நிலவின் அந்த ஒரு பகுதியை பூமியின் நிழல் என்று மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 5.5 மணி நேரம் தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாகவும் கூட அது இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களது பூமியின் அந்த நிழலின் அந்த வெளிப்புற நிழலுக்குள்ளே முதலாவதாக அந்த சந்திரன் வந்து நுழைகின்ற போது அந்த பகுதியளவிலான அந்த கிரகணம் வந்து ஆரம்பிக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் அது நீடிக்கலாம். அந்த இருட்ட பகுதியை அது கடக்க
இருக்கின்ற அந்த ஒரு நிலைமை தொடர்ந்து காணப்படலாம். அந்த அம்ப்ரா என்று சொல்லப்படக்கூடிய சிவப்பு நிறத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை அது தாண்டி அடுத்த பகுதியினூடாக நிலவு வந்து வெளிவரப்போகின்றது. எனவே அந்த நிலையில் பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இன்று வெளியிடப்படுகின்றன. நடைபெற இருக்கின்ற இந்த ஒரு லூனர் எக்ளிப்ஸ் தொடர்பாக ஆரம்பத்தில் ஒரு மணி நேரத்திற்கு சந்திரன் எங்களது கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு இரண்டு விடக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலவு வந்து முழு இருள் மண்டலத்தின் அந்த விளிம்பை நெருங்குகின்ற போது இருள் சூழத் தொடங்குவது, மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிய தொடங்குமாம். அதுக்கு பிறகு அந்த நிலவின் கிழக்கு விளிம்பு, அதாவது இடப்பக்கம் வந்து இந்த அம்ப்ராவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகின்ற போதுதான் அதை நாங்கள் தெளிவாக காண முடியும். அந்த பிரகாசம் அதிகரிக்கக்கூடிய தன்மையை என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே 93% அதன் அந்த ஒரு உச்சத்தன்மையில் மறைக்கப்படக்கூடிய ஒரு பார்ஷியல் லூனர் எக்ளிப்ஸை தான் நாங்கள் இன்று காண முடியும் என்பது தொடர்பான தகவல்கள் இங்கு மீண்டும் பகிரப்படுகின்றன. டொனோவை பொறுத்தளவில் 9:24 தொடங்குகின்றது. ஆனால் அந்த பார்ஷியல் எக்ளிப்ஸை நாங்கள் வந்து 10:33 தான் காண தொடங்கலாம். அதிகாலை 12:14 தான் அந்த உச்சம் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய அந்த நிலைமை தென்படும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்பு 3:01 அந்த சந்திர கிரகணம் என்று நிறைவு பெறக்கூடிய நிலைமை இருக்கும் டோனோவின் அந்த நேர அமைப்பின் அடிப்படையில் என்பதைத்தான் இங்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே காண தயாராகுங்கள் இன்றைய இரவின் அழகான அந்த சந்திர கிரகணத்தை என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதுக்கான இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் செய்ய போகின்றார்கள், அதையும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தபடி காணக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒரு 93% மறைக்கப்படக்கூடிய அந்த கிரகணத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால், அடுத்த தடவை பிரகாசமாக தெரியக்கூடிய, தெளிவாக தெரியக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தை 2028 December 31 தான் நாங்கள் காண முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வருடம் 2027 3 லூனர் எக்லிப்சஸ் வரப்போகின்றனவாம். ஆனால் அவை வந்து அதிகம் புலப்படாத ஒரு தன்மையோடு இருக்கலாம். அதே மாதிரி 2028 கூட டிசம்பர் மாதத்தில் வரப்போகின்ற அந்த எக்ளிப்ஸுக்கு முதல் இன்னும் 2 எக்ளிப்ஸ் வந்து வரப்போகின்றது. ஜனவரி ஜூன் மாதங்களிலும் இருக்குமாம் 2028. ஆனாலும் அவையும் கூட அதிகம் புலப்படாத ஒரு தன்மையோடு தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைய சந்திர கிரகணத்தில் அந்த நிலவின் பூமியின் நிழல் நிலவை மறைப்பதை நாங்கள் தெளிவாக காண முடியும். அதே மாதிரி அடுத்த தடவை என்று சொன்னால் 2028 December 31 தெளிவாக தென்படக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தை நாங்கள் காணலாம் என்று சொல்லியும் அந்த விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். 10:09 ஈஸ்ட் FM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
6: Formula Honda வில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

10:22 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப் எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் நேபாள் மற்றும் திபெத் இவற்றின் எல்லையில் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்ற அந்த திடீர் அபாய ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து குறைந்தது 359 நேபாளத்தில் மட்டும் உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் நேபாளத்தில் மட்டும் 900 வரைக்கும் இப்போதும் காணாமல் போன நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி திபெத்தில் 3 உயிரிழந்திருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கும் கூட பலர் காணாமல் போயிருக்கின்றார்களாம். எனவே 2 சேர்த்து 1300 அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த நிலைமை தொடர்கின்றமை தொடர்பான தகவல்கள் இன்றைக்கும் கூட வெளியிடப்படுகின்றன. ஒரு பெரிய ஒரு கிளேசியர் ஒன்று சரிந்ததை தொடர்ந்துதான், அந்த பனிப்பாறை சரிந்ததை தொடர்ந்துதான் இந்த பேரழிவுகரமான வெள்ளம் மற்றும் இந்த சேறு போன்றவை அந்த பகுதியில் பெருக்கெடுத்தோடியதன் காரணமாகத்தான் நேபாள திபெத் எல்லையில் இருக்கின்ற பல குடியிருப்புகள் வந்து முழுமையாகவே அந்த வெள்ளத்திலும் சேற்றிலும் மூழ்கி போயின என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து காணாமல் போயிருப்பதாக நம்பப்படக்கூடிய நூற்றுக்கணக்கானோரை மீட்பு பணியினர் தேடி வருவதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காணாமல் போனவர்கள் அவர்களில் வந்து பலர் வெளிநாட்டவர்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் 25 கனேடியர்கள் உள்ளடங்குகின்றார்கள் என்பதை நேபாள் டூரிசம் போர்டும் கூட தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து மலையேறுபவர்களிடையே மிக பிரபலமான ஒரு பகுதியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்து மக்களின் புனித தலமாக இருக்கக்கூடிய அதுவும் திபெத்தில் இருக்கின்ற அந்த கைலாச மலைக்கு யாத்ரீகர்கள் செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாகவும் கூட இருக்கின்றது. பலர் இப்போது காணாமல் போயிருக்கின்ற கூடியவர்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இதை தாண்டி ஒரு புதிய வெள்ளப்பெருக்கும் கூட ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இன்னமும் தொடர்கின்றமை தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய நேபாளத்தில் இருக்கக்கூடிய போட்டே கோஷி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆற்றுப்பகுதியில் புதிய வெள்ளாபாயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக நேபாளத்தின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியையும் கூட மிக முக்கியமான ஒரு செய்தியாக காண முடிகின்றது. சட்டலைட் இமேஜஸ் மற்றும் முதல்கட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த 6 தடைப்பட்டு நேற்றைய வெள்ளம் ஏற்பட்ட இடத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று உருவாகியிருப்பதும் கூட அவதானிக்கப்படுகின்றதாம். எனவே நீர்மட்டம் அந்த பகுதியில் உயர்ந்து இப்போது ஒரு புதிய ஏரி மாதிரியான ஒரு நீர்ப்பகுதியை காண முடிகின்றது. எனவே இந்த நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து தென்படுவதன் காரணமாக அந்த ஆற்றின் கரை வந்து பொது உடைத்து நீர் மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையலாம் என்று சொல்லித்தான் அந்த எச்சரிக்கைகள் இந்த வேளையில் அந்த ஒரு செகண்ட் ஃப்ளட் ரிஸ்க் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியையும் காண முடிகின்றது. அதே நேரம் சைனாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரி அதன் பேச்சாளரும் கூட இப்போது இந்த செகண்டரி டிசாஸ்டர்ஸ் தொடர்பான முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கின்ற அந்த செய்தியையும் இங்கு பார்க்க முடிகின்றது. சீனாவிலும் கூட இன்று அந்த திபெத் பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்கின்ற நிலையில்தான் நீர்நிலைகளின் மேல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு அபாயங்களுடன் கூடிய சாத்தியமான 2 நிலை பேரழிவுகள் குறித்தும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின்ஜியாங் ஒரு எச்சரிக்கை ஒன்றை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்போது அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடியவர்களும் கூட தொடர்ந்து ஆபத்தை எதிர்கொள்கின்றார்கள். அடுத்த ஒரு வெள்ளம் அந்த பகுதியை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது அவர்கள் ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படலாம் என்பது தொடர்பான கவலைகளும் கூட வெளிப்படுத்தப்படுகின்றன. காணாமல் போயிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் என்று சொல்லி பார்த்தால் அவர்களில் 178 டூரிஸ்ட் வந்து இந்தியாவிலிருந்து சென்றவர்களாக இருக்கின்றார்களாம். 65 அமெரிக்கர்கள் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகின்றது. UKயிலிருந்து 33 கூட காணாமல் போயிருக்கின்றார்கள். இதை தாண்டி கனடாவிலிருந்து 25 காணாமல் போயிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் டசன்ஸ் ஆஃப் ஆர்மி அண்ட் போலீஸ் பர்சனல்ஸும் கூட காணாமல் போயிருக்கின்றவர்களில் உள்ளடங்குகின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது

போதும் தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகள் தொடர்கின்ற அந்த நிலைமையைத்தான் அங்கு அவதானிக்க முடிகின்றது. 10:27 இசெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: மாட்டு நாலு விஷயம்
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:40 ஆகியிருக்கின்றது. பிளாஸ்டிக்கும் நாமும் எங்களது பூமியும் என்று சொல்லித்தான் கார்டியன் அந்த ஒரு பத்திரிகை வந்து முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த பிளாஸ்டிக்னால் பூமியை நிரப்புகின்றோம், இன்னமும் கூட நாங்கள் போடக்கூடிய அந்த கழிவுகள் பெரும் பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி தாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு பணி அது தந்திருக்கக்கூடிய தரவுகள் சொல்வதாகத்தான் அந்த ஒரு கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவில் பல வாலண்டியர்ஸ் இணைந்துதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் டே வாலண்டியர் ஓஷன் கிளீனப்பை செய்திருந்தார்கள். கடந்த வருடத்தில் 2025 தான் மிக மிக பெரிய அளவில் 630,000 பேர் வந்து இணைந்துதான் 2025 இன்டர்நேஷனல் கோஸ்டல் கிளீனப் அதனை வந்து செய்திருந்தார்களா. எனவே இந்த நிலையில்தான் அவர்கள் தாங்கள் சேகரித்திருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன குப்பைகள் வந்து மிக அதிகமாகவே தங்களுக்கு கடந்த வருடம் கிடைத்திருக்கின்றன என்பது தொடர்பான தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் more than 1.3 million பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த கடற்கரையோரங்களில் மற்றும் ஆறுகள் மற்றும் வெவ்வேறு வாட்டர்வேஸில் இருந்து சேகரிக்கப்பட்டதாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 13.9 million பீசஸ் ஆஃப் ரபிஷ் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த நீர்நிலைகள் மற்றும் கரையோரங்கள் என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் ஒரு 15,000 மைல்ஸை வந்து தாங்கள் துப்புரவு செய்தோம் கடந்த வருடத்தில் என்பது தொடர்பான விவரங்களைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவற்றில் அதிகம் சேகரிக்கப்பட்டவை என்று சொல்லி பார்த்தால் பிளாஸ்டிக் போத்தல்கள், நாங்கள் குடித்துவிட்டு எறியக்கூடிய அல்லது உணவை பெற்றுவிட்டு அவற்றை பாவித்துவிட்டு எறியக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் வந்து சேகரிக்கப்பட்ட அந்த ஒரு பொருட்களில் மிக மிக அதிகமாகவே ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் more than 1.2 million சிகரெட் பட்ஸையும் கூட அவர்கள் சேகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி 885,000 அதிகமான பிளாஸ்டிக் பாட்டில் கப்ஸ், அந்த மூடிகள், அந்த போத்தல் மூடிகளை மட்டும் அவர்கள் வந்து சேகரித்திருந்தார்களாம். 581,000 பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக்ஸையும் அவர்கள் சேகரித்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 million வெவ்வேறு பிளாஸ்டிக் பேக்ஸ் மற்றும் ஃபுட் கண்டெய்னர்ஸையும் கூட தாங்கள் அந்த ஒரு மிக பிரம்மாண்டமான சிங்கிள் டே வாலண்டியர் ஓஷன் கிளீனப்பில் சேகரித்தோம் என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஓஷன் கன்சர்வன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு என்ஜிஓ தான் இந்த அனுவல் கிளீனப்பை உலகம் முழுவதிலும் செய்கின்றது. இந்த நிலையில்தான் அதன் பிளாஸ்டிக் பாலிசி தொடர்பான டிரெக்டர் இப்போது பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை போடக்கூடியவர்களை ஒரு பொறுப்பற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருப்பதை கூறியிருக்கிறார்கள். இந்த பொழுதில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதிரி குப்பைகளை நாங்கள் எறிவதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் அவற்றில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலான சேகரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் குப்பைகளில் வந்து மீள் சுழற்சி செய்யப்படக்கூடியவையாக இருந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். எனவே இவற்றிலிருந்து இரண்டு முக்கியமான உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று வந்து நாங்கள் மிக அதிகமாகவே இப்போதும் தொடர்ச்சியாக அதிக பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்கின்றோம். இரண்டாவது நாங்கள் போடக்கூடிய கழிவுகளில் பெரும்பாலானவை மீள் சுழற்சி செய்யப்பட வேண்டிய இடங்களை சென்று சேர்வதில்லை என்று சொல்லியும் கூட அவர் தனது கவலையை வெளிப்படுத்தி இருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் பல அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் அது பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் கூட இப்போது சேகரிக்கப்படக்கூடிய இந்த குப்பைகளின் மூலமாக எழுவுகின்றது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த ரீசைக்ளிங் தொடர்பான அந்த அக்சஸை அதிகரித்தல் இப்போது மிக மிக முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பாட்டில்ஸுக்கான அந்த டெபாசிட் அதை பெற்று அவற்றை மீளவே நாங்கள் கொடுக்கின்ற போது அந்த டிபாசிட்டை எங்களுக்கு மீளத்தரக்கூடிய அந்த மாதிரியான நடவடிக்கைகள் அல்லது இந்த ரீஃபில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவற்றில்
அதிகம் முதலிடுதல், இப்படி பல மாற்றங்களை நாங்கள் செய்தாக வேண்டியிருக்கின்றது இப்போது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். கார்டியன் சஞ்சிகை வெளியிட்டிருக்கின்ற இந்த ஒரு கட்டுரையை சொல்லி பார்த்தால், யூகே அதன் பயன்பாடு தொடர்பான சில விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றது. 13 பில்லியன் பிளாஸ்டிக் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் வந்து ஒரு வருடத்தில் யூகே கன்சியூமர்ஸினால் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்து தெரிவித்திருக்கின்றதாம். அவற்றில் வெறும் அரை பங்கானவை மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணப்படுகின்றனவாம். எனவே ஏனையவை எல்லாமே இப்படி சமுத்திரங்களோ அல்லது ஒவ்வொரு இடங்களுக்கு தான் கொண்டு சென்று சேர்க்கப்படுகின்றன என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் ஜெர்மனி, ஸ்வீடன், அயர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து ஒரு சில வெற்றிகரமான திட்டங்கள் இப்போது செயற்படுத்தப்படுகின்றனவாம். எனவே அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை எல்லா நாடுகளும் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், இந்த ஏதாவது இந்த ட்ரிங்க் பாட்டில் அல்லது தண்ணீர் நாங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் போன்றவற்றை மீள ஒப்படைக்கின்ற போது அவற்றுக்கான அந்த டிபாசிட் அவற்றை மீண்டும் கொடுக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான திட்டங்கள் ஏற்கனவே ஜெர்மனி, ஸ்வீடன், அயர்லாந்து போன்ற நாடுகளில் வெற்றி அளித்திருக்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு அந்த விவரங்களும் வெளியிடப்படுகின்றன. எனவே நாங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான கட்டுரையை தான் நாங்கள் இங்கு பகிர்ந்திருக்கின்றோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த ஓஷன் கன்சர்வன்சி அதன் முதல் தூய்மை பணி ஆரம்பித்ததாம். அதில் வந்து யுஎஸ்இன் டெக்சாஸில் அங்கிருக்கக்கூடிய கடற்கரைகளில் ஒரு 2800 வாலண்டியர்ஸ் வந்து குப்பைகளை அகற்றியிருந்தார்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்று முதல் இப்போது வரைக்கும் ஒரு 166 நாடுகளுக்கு மேல் அல்லது ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய பல இடங்களில் செய்யப்பட்ட துப்புரவு பணிகளில் 19.7 மில்லியன் மக்கள் வந்து தன்னார்வத்தின் அடிப்படையிலே கலந்து கொண்டிருக்கிறார்களாம். இதுவரைக்கும் அவர்களால் 184,000 டன் எடை இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் 439 மில்லியனுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு முக்கியமான தரவுகளாகவும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றில் அவர்கள் அதிகம் சேகரித்த பொருட்களாக பிளாஸ்டிக் போத்தல்கள் இருக்கின்றனவாம். அதை தாண்டி என்று சொல்லி பார்த்தால் சிகரெட் பட்ஸ் அதிகம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றதாம். 65 மில்லியனுக்கும் அதிகமான சிகரெட் பட்ஸ் வந்து வாலண்டியர்ஸினால் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் போன்றவை இந்த சிகரெட் பட்ஸுக்குள்ளே இருப்பதன் காரணமாகவும் அது அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அல்லது இந்த ஃபுட் ராப்பர்ஸ் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கேப்ஸ் போன்றவையும் கூட அதிக தாக்கம் சுற்றுச்சூழலில் விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது பல நாடுகளில் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்போதும் அவற்றை நாங்கள் எங்களது துப்புரவு பணிகளின் போது அதிகம் சேகரிக்கின்றமை அந்த கட்டுப்பாடுகள் அல்லது அந்த தடைகள் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் இங்கு கூற முடிவதாக அந்த ஓஷன் கன்சர்வன்சி அதன் அந்த பிளாஸ்டிக் பாலிசிஸுக்கான டிரெக்டர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த பொழுதில் இந்த விவரங்கள் பகிரப்படுகின்றன. 10:49 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
12: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
12: பூவே பூவே பெண் பூவே,
11: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நேரம் காலை 11:02 ஆகி இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளையில் இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்க முடியும். istfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் istfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ். எரிபொருள் விலை உயர இருக்கின்றது. நாளைக்கு வந்து August 28 3% உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. 22 இப்போதைய ஒப்பநிலை 27 நாங்கள் உணர்கின்றோம். முகிலிருந்தாலும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதே நிலைமைகள் இன்று தொடரும். 25 வெப்பநிலை உயர்ந்து 30°C கூடிய ஒனிலையாக இன்று உணர இருக்கின்றோம். இரவில் 15-14 உணரப்படும். இரவு 8:02 சூரிய அஸ்தமனம் இன்று நடைபெறும் என்பதும் கூறப்படுகின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மிக வெளிச்சமான ஒரு பகல் பொழுதை கொண்டிருக்கும். ஆனால் சற்று வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைந்திருக்கலாம். 22 வெப்பநிலை உயர்ந்து 24 கூடிய ஒனிலையாக உணர்ந்து கொள்ள போன்றோம். வெள்ளியிரவில் வெப்பநிலை இன்னமும் சரிகின்றது. 12 குறைந்து 11 உணரப்படும் வெள்ளிக்கிழமை இரவு வேளை. எனவே ஃபால் சீசன் ஆரம்பித்து விட்டது மாதிரியான ஒரு உணர்வை நாங்கள் பெறப்போகின்றோம். சனிக்கிழமை காலையிலும் கூட அந்த மெல்லிய குளிர் இருக்கலாம். 14 நாங்கள் உணரப்போகின்றோம் காலை பொழுதில். அதுக்கு பிறகு சனிக்கிழமை மதிய வேளையில் 23 வெப்பநிலை உயர்ந்து 26 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலோடும் சனிக்கிழமையின் பகல் வேளை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகளை காலை மதிய பொழுதிலும் காணலாம். மாலையிலிருந்து லேசான மழை தூர தொடங்கும். 25 வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்போகின்றோம். ஞாயிறு இரவு வேளை 5 அளவில் மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக திங்கட்கிழமை முழுமையாக மழைக்குரிய நிலைமைகள் தான் எதிர்வு கூறப்படுகின்றன. 24 திங்கட்கிழமையில் வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்போகின்றோம். அடுத்த செவ்வாய் செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப நாள் 26 வெப்பநிலையாகவும் 35 உணர்நிலையாகவும் இருக்கும். காலையில் கிளவுடியாக இருக்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சமும் மெல்லிய மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போதைய காலநிலை தகவல்களின் அடிப்படையில் என்பதையும் இந்த பொழுதில் கூறிக்கொள்கின்றோம். 11:04 எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரைசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொண்டோவில் நாளை ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொண்டோ நாளை August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள். 416-269-5555 4162-69-5555

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:11 ஆகி இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் அந்த விடயத்தை பகிர்ந்திருந்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு பார்ஷியல் லூனர் எக்லிப்ஸ் இன்றைக்கு நடக்கும் என்பதைத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட அது ஒரு டோட்டல் லூனர் எக்லிப்ஸ் மாதிரியான ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தலாம். ஏனென்றால் 93% நிலவின் பகுதிகள் பூமியின் நிழலுக்குள் மூழ்க இருக்கின்ற நிலையில்தான் அந்த பகுதியளவிலான சந்திர கிரகணத்தை நாங்கள் இன்று காணப்போகின்றோம். இந்த ஒரு வானியல் நிகழ்வு நடைபெற இருக்கின்ற இதே நாளிரவு பொழுதில், அதாவது இன்று வியாழக்கிழமை இரவு வேளை, நாங்கள் வந்து இன்னும் ஒரு அழகையும் வானத்தில் காண முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நொதர்ன் லைட்ஸ் வந்து கனடாவின் பல இடங்களிலும் வானத்தை ஒளிர செய்ய போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது சூரியனில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், ஏற்கனவே அது நிகழ்ந்திருக்கிறது, அதன் அடிப்படையில் தோன்றுகின்ற ஒரு ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டோம் தான் எங்களது வானத்தில் அரோரா போரியாலிஸை உருவாக்குகின்றது. அந்த டிஸ்பிளேயை நாங்கள் காணலாம் இந்த பார்ஷியல் லூனர் எக்லிப்ஸோடு சேர்த்து என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த இன்றைய அந்த பார்ஷியல் லூனர் எக்லிப்ஸுடன் அழகான துருவொளியும் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் வந்து வியாழக்கிழமை அல்ல, கடந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் சூரியனில் மேற்பரப்பில் ஒரு சன்ஸ்பாட் 4513 என்று சொல்லி அவதானிக்கப்படக்கூடிய ஒரு சூரிய புள்ளியில் ஒரு பெரிய ஒரு வெடிப்பொன்று தோன்றி இருந்தது என்பதைத்தான் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தார்கள். இந்த ஸ்ட்ரென்த் M7 கிளாஸ் சோலார் ஃப்ளயர் ஒன்றை அந்த சூரிய மேற்பரப்பு வெளி தள்ளி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூறலாம். ஒரு மிதமான வலிமை கொண்ட M7 கிளாஸில் இருக்கக்கூடிய சூரிய பிளம்பொன்றுதான் அந்த சன்ஸ்பாட் 4513 வெளி தள்ளப்பட்டதோடு மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் கூட நிகழ்ந்திருக்கின்றதாம். அது வந்து இந்த மிகப்பெரிய கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வெளித்தள்ளல் அல்லது சோலர் ஸ்டோம் என்று சொல்வார்கள். எனவே அதுவும் கூட நிகழ்ந்திருக்கின்றது சூரிய மேற்பரப்பில். இது நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூரிய நிகழ்வு என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அதை தொடர்ந்து அவதானித்த நாசா மற்றும் NOAA போன்றவை இப்போது இதற்கு கூறுகின்றன, அங்கு 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கின்ற அந்த வெடிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை இன்று August 27 இரவிலும் நாளைக்கு August 28 இரவிலும் நாங்கள் இங்கு காண முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சோலார் ஃப்ளயர், அதற்கு பிறகு கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அல்லது சோலார் ஸ்டோம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பூமியின் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நுழைகின்ற போதுதான் அழகான அந்த கலர் டிஸ்பிளேஸை நாங்கள் வானத்தில் அரோரா போரியாலிஸாக காணப்போகின்றோம் என்பதை இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இன்னும் ஒரு விடயமும் சொல்லப்படுகின்றது. பலத்த சூரிய காற்றும் இதே பொழுதில் எங்களது பிளானட் கடந்து செல்லுகின்றதாம். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த சோலார் விண்டும் கூட ஸ்பேஸில் இருக்கும். எனவே அது இப்போது எங்களது பூமியை கடந்து செல்லுகின்றது இதே நேரத்தில். எனவே இந்த மிக விரைவாக பயணிக்கக்கூடிய சூரிய காற்று அந்த ஸ்ட்ரீமாக இருக்கலாம், அல்லது இந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம். எனவே இவற்றின் காரணமாக இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி நிகழ்ந்து ஒரு G1 என்று சொல்லப்படக்கூடிய மைனஸ் ஸ்டோமை நாங்கள் சந்திக்கின்றோம். அதற்கு பின்புதான் இந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் மற்றும் இந்த சோலார் விண்ட் இந்த இரண்டும் சேர்த்து இன்றைக்கு இரவு வேளை வியாழக்கிழமை இரவு பொழுதில் G2 என்று சொல்லி வகைப்படுத்தக்கூடிய அந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டோமை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு விளக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதுதான் இன்றைக்கு இரவில் நிகழப்போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த G1 என்று சொல்லப்படக்கூடிய இந்த மைனர் ஜியோமேக்னெட்டிக்கல் ஸ்டோமின் போது இந்த அரோராஸை வந்து எங்களது அந்த ப்ரேரிஸ் அந்த பகுதியில் வந்து தெளிவாக காணக்கூடியதாக இருக்குமாம். அடுத்தது தான் G2 என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய இரவில் வரக்கூடிய அந்த மாடரேட்டான அந்த ஸ்டோம். இதை இந்த நிகழ்வின் போது அரோராஸை நாங்கள் சதர்ன் ஒன்டாரியோ வரைக்கும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது தான் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பலமான G3 அந்த மேக்னெட்டிக் ஸ்டோம். இது வந்து கனடா முழுவதிலும் காணக்கூடிய அரோராஸை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாம். G3 G4 வந்து சற்று சிவியரான ஒரு ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டோமாக சொல்லப்படுகின்றது. அலபாமா வரைக்கும்
அதனை காணக்கூடிய சாத்தியம் இருக்குமாம். சிவியரான அந்த ஜி ஃபோர் ஸ்டோம் ஏற்படுகின்ற போது அடுத்த நிலைதான் ஜி ஃபைவ் என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ட்ரீமான அந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோம். எனவே அப்போது ஃப்ளோரிடா வரைக்கும் கூட அந்த ஓராசை காண முடியும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஃபுல்மூன் ஒன்று வருகின்ற போது வானம் அப்போதும் ஒளிர்ந்த நிலையில் மிக வெளிச்சமாக இருக்கும். எனவே அப்போது இந்த நொதர்ன் லைட்ஸ் தோன்றினாலும் இந்த நிலவின் பிரைட்னஸின் காரணமாக அதை நாங்கள் தெளிவாக காண முடியாது. ஆனால் இந்த முறை ஃபுல்மூனோடு அந்த ஒருராஸ் வருகின்ற நிலையில் ஃபுல்மூன் இந்த பார்ஷியல் எக்லிப்ஸின் மூலமாக மறைக்கப்படுகின்ற அந்த நிலையில் நாங்கள் அந்த ஒருராஸை நொதர்ன் லைட்ஸை தெளிவாக காண முடியும். அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் விஞ்ஞானிகள் அந்த விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஜி டூ ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒருராசை அட்லாண்டிக் கனடாவில் இருக்கக்கூடிய நொதர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் காணலாம். குபெக் மற்றும் ஒன்டாரியோவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இந்த சென்ட்ரல் பிரேரிஸ் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் காண முடியும் என்பது தொடர்பான விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே நிறைய வானியல் நிகழ்வுகள் இன்றிரவு பொழுதில் காத்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 11:17 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
3: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
6: ஸ்காம்பரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்பரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power.
11: Feel the bass.
12: 102.7 FM.

0: நேரம் 11:30 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன் 4378607002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுயிட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881 4167548881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: பாட்டுக்கொரு பண்பலை. East FM 102.7.

11:38 ஈஸ்டர்ஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேபாள திபெத் எல்லையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய திடீர் வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்படுவதை காண முடிகின்றது. இதுவரைக்கும் நேபாள பக்கத்தில் 359 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. 900 அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. அதே மாதிரி தான் திபெத் பக்கத்திலும் கூட பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே இரண்டு பக்கங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்புகள் அல்லது காணாமல் போனவர்களது எண்ணிக்கை வந்து 1300 தாண்டுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 700 பேர் வரைக்கும் வெளிநாட்டவர்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இப்போது யூனிசெஃப் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தின் காரணமாக 17,000 அதிகமான குழந்தைகள் அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படும் நிலையில் இப்போது இருக்கின்றார்கள் என்பதைத்தான் குழந்தைகளுக்கான தொண்டு நிறுவனமாக இருக்கின்ற யூனிசெஃப் அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் இந்த யூனிசெஃபின் ஒரு கிளை நிறுவனமாக அலிஸ் அகுங்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அதன் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. அது என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களது உறவினர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதை நேரடியாகவே பார்த்திருக்கின்றார்கள். தங்களது அன்புக்குரியவர்களையும் கூட அவர்கள் அந்த வெள்ளத்தில் இழந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அந்த தொண்டு நிறுவனம் சொல்லியிருக்கின்றது. எனவே அந்த குழந்தைகள் இப்போது தப்பி பிழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நோய் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு, வன்முறை மற்றும் சுரண்டல் போன்ற அதிகரித்த அபாயங்களை எதிர்கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கான உதவிகள் இப்போது ஆரம்ப கட்டத்தில் வழங்கப்படுகின்றன. ஆனால் இன்னும் பலரை சென்று சேர்வதற்கு எங்களுக்கு மேலதிகமான நிதி தேவை என்று சொல்லித்தான் இந்த ஆலிஸ் அகுங்கா வந்து தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த சேரிட்டி வந்து 17.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியிலான உதவி தங்களுக்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தரவுகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. நிதியுதவி இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அதன் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் அகுங்கா எச்சரித்திருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்படுவதையும் இங்கு காண முடிகின்றது. திபெத்திய தரப்பில் இருந்து இன்னும் முழுமையான சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இங்கு பேசப்படுகின்றது. அங்கு வந்து சைனா அந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்துவதன் காரணமாக உண்மையான தகவல்கள் வந்து அங்கிருந்து வெளியிடப்படவில்லை இன்னமும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 1950 தான் சைனா வந்து இந்த திபெத்தை தனது நாட்டின் ஒரு பகுதியாக இணைத்து கொண்டது. எனவே இந்த நிலையில் சைனாவினால் மிக அதிகமாக கட்டுப்படுத்தப்படும் பிராந்தியங்களில் ஒன்றாகத்தான் திபெத் இப்போது காணப்படுகின்றது. அதே நேரம் திபெத்தில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கான சுயாட்சியை கோரி வருகின்றார்கள். எனவே இடையிலேயே போராட்டங்கள் போன்றவை நிகழ்வதன் காரணமாகவும் சைனா அந்த பகுதியை மிக மிக அதிகமாகவே கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போதே இந்த திடீர் வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் இந்த சம்பவத்தின் போது சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங்கிடமிருந்து நேரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி பிரீமியர் லீ குவாங் வந்து அந்த பகுதிக்கு இன்றைக்கே விஜயம் செய்திருக்கின்றாராம். ஒரு மேஜர் டிசாஸ்டர் ஒன்று நடைபெற்றதை தொடர்ந்து மிக விரைவாக இப்படிப்பட்ட ஒரு உயர்மட்ட தலைவர் அரசியல் தலைவர் வந்து அந்த பகுதிக்கு வருவது இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. எனவே இந்த நடவடிக்கைகள் அல்லது இந்த சம்பவங்களின் அடிப்படையில் அங்கு ஏற்பட்ட சேதங்கள் மிக அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி ஊகங்கள் தான் வெளியிடப்படுகின்றன. காரணம் என்ன சொன்னால், இந்த திபெத்துக்குள் நுழைவதற்கான ஒரு ஸ்பெஷல் விசா ஒன்று தேவைப்படுகின்றதாம். அதே நேரம் வெளிநாட்டு ஊடகங்கள் உள்ளே நுழைவது இயலாத காரியம் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமைதானம் அங்கு காணப்படுகின்றது. அங்கிருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்வதும் மிக கடினமான ஒன்று என்பதைத்தான் சர்வதேச செய்தி ஊடகங்கள் சொல்லுகின்றன. எனவே அங்கு என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்வது மிக சிரமமான விடயம். பெரும்பாலும் சைனாவின் அரச ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தானாம் ஏனைய செய்தி ஊடகங்களும் கூட செய்திகளை வெளியிடுகின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் நேபாளத்தில் இருந்து திபெத் வழியாக இந்த கைலாய மலைக்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் வந்து 4 வெவ்வேறு பெர்மிட்ஸை பெற்றாக வேண்டியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று வந்து சைனீஸ் ராணுவம் சைனீஸ் மிலிட்டரியில்
இருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அந்த நான்கில் ஒன்றாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விடயங்கள் இப்போது வெளியிடப்படுகின்றன. எனவே அங்கு திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான சரியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் அது நிகழ்ந்தபோது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அல்லது அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ் போன்றவற்றை அவதானித்து இப்போது விஞ்ஞானிகள் வந்து முக்கியமான ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஒரு கிளேசியர் வந்து அந்த பகுதியில் உடைந்து விழுந்ததன் காரணமாகத்தான் இந்த திடீர் வெள்ளம் ஏற்பட்டது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பூமி அதிர்வு 4.4 மேக்னிடியூட் அளவில் ஏற்பட்டதாம். எனவே அந்த அதிர்வு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஒன்றும் ஏற்பட்டது என்பதைத்தான் இப்போது உறுதிப்படுத்தியிருந்தார்கள். யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால் இந்த டிசாஸ்டரை ஒரு கிளேசியல் கொலாப்ஸ் வந்து உருவாக்கியிருந்ததாகவும் கூட யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே இப்போதைய இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. இந்த மிக பெரிய ஒரு கிளேசியர் ஒன்று அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் நேரடியாக அது மிக விரைவாக விழுந்தபோது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் வந்து 5.2 மேக்னிடியூட் அளவில் பதிவானது என்று சொல்லித்தான் மிக பலமான ஒரு தாக்கம் அது என்பது தொடர்பான விவரங்களையும் யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே வெளியிட்டிருக்கின்றது. விஞ்ஞானிகள் பலர் வந்து அந்த நிகழ்வு தொடர்பாக இப்போது அவதானித்து வருவதாகவும் கூட அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேபாளத்துக்கு அருகே திபெத் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளேசியர் வந்து லாங்டாங் லிருங் பீக் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை நிறைத்திருக்கக்கூடிய ஒரு கிளேசியர் இருக்கின்றதாம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிளேசியர் அதுதான் கொலாப்ஸ் ஆனது இடிந்து விழுந்தது என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இன்டிகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட் இது வந்து ஒரு அரசாங்கங்களுக்கிடையே செயற்படக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கின்றதாம். எனவே அது என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு ஐஸ் ரோக் அவலான்ச் ஒன்று மிக உயர்வான பகுதியில் ஏற்பட்டதன் விளைவாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் அது தனது தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. மிக பெரிய அளவிலே லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஐஸ் அண்ட் ராக் டெப்ரிஸ் வந்து கீழே நேரடியாக அங்கிருக்கக்கூடிய இந்த பாண்ட் காஷி ரிவருக்கு நீர்வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு துணை நதியின் மீது விழுந்ததன் விளைவாக நீர் மிக அதிகமாகவே அந்த ஆற்றில் மிக விரைவாக உயரத் தொடங்கிதாம் நீர் மட்டம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு 30 நிமிடத்துள் அந்த ஆற்றின் வாட்டர் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 7-9 மீட்டர் வரைக்கும் உயர்ந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒரு சில பகுதிகளில் அந்த திடீர் வெள்ளம் உடைத்து வெளித்தள்ளப்பட்டதில் அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய அந்த ஒரு டிசாஸ்டர் தொடர்பாக அதே நேரம் இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்திருக்கின்ற பல்வேறுபட்ட வாட்டர் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் இவையும் முழுமையாகவே இந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 11:47 ஆகியிருக்கின்றது.

நேரம் 11:51 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கும் கூட நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கின்ற பகல் பொழுதைத்தான் இன்று நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். இப்போதைய வெப்பநிலை 23-28 உணரப்படுகின்றது. கொஞ்சம் மெல்லிய மழை வந்து போவதற்கான வாய்ப்புகளை ஒரு சில இடங்கள் கொண்டிருக்கின்றன. 1 மணியளவில் மெல்லிய தூறல் இருக்கலாம். மீண்டும் 3 மணியளவிலும் கூட மெல்லிய மழை தூறல் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. அதுக்கு பிறகும் சூரிய வெளிச்சம் தென்படும். 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 30 உணரப்போகின்றோம். 15-14 உணரப்படும். எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. நாளைக்கு August 28 3% விலை உயர்வு ஏற்படலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. seyontax.ca.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலைமை போன்றே நீங்கள் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, istfm.ca இருக்கின்றது. அதனூடாக உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று istfm.ca-லேயே istfm ஆப்பை கூட நீங்கள் ஃபைன் பண்ணிக்கொள்ள முடியும். இலக்குவாக இலவசமாக தரவிறக்கம் செய்து அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழுடாகவும், யூடியூபில் istfm 102.7 உடாகவும் நீங்கள் கேட்டு மகிழலாம், பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது, istfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் எரிபொருள் விலை, வெதர் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியும் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் வெதரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இப்போது வெப்பநிலை 23ஆக இருக்கின்றது. 25 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. ஒரு 3 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு மட்டும் முழுதாக சூரிய வெளிச்சம் 23 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. கொஞ்சம் ஏசி போட்ட மாதிரி ஒரு காலநிலையை நாங்கள் நாளைக்கு பெற இருக்கின்றோம். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தா கொஞ்சம் ஓமாற மாதிரி தான் இருக்குமே என்று சொன்னால், 3% வந்து உயர்வடி இருக்கின்றது நள்ளிரவுக்கு பின்னர். 12 மணி 1 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பன்னிரண்டு மணி 9 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் அன்பா சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், அவங்கள கொஞ்சம் அந்த நீரை வந்து சேவண்டி கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இதனால செலவினங்களையும் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற நிலையில் வந்து இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். ஏற்கனவே இந்த அதாவது ரெயின் வாட்டரை வந்து மழை நீரை சேகரித்துக் கொள்வதற்கு நம்ப முடியாத விலையில் உங்களுக்கு $10 குறைவாகவே டொரண்டோ வாசிகளுக்கு இந்த ரெயின் பேரல் எல்லாம் கொடுத்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அவங்களே ஃப்ரீயாக டெலிவர் பண்ணி எல்லாம் செய்திருந்தார்கள். சரி, இந்த நேரத்தில் வந்து அடுத்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது, வீட்டில் வந்து நீங்கள் தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்கு, தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, அதே வழியில் நீங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடுகளில் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற நீரில் வந்து அநேகமானவை
1: இல்லாவிட்டால் உங்களுக்கு தண்ணி தான் போயிட்டு இருக்கணும்னா, நீங்கள் ஒரு கிளாஸை வச்சுக்கொள்ளுங்க, கிளாஸை வச்சு வாய்க்கு அப்ளிக்கலாம். அல்லது வந்து ஒரு லோ ஃப்ளோ ஏரேட்டர்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது, அதாவது அப்படி சுரி பயிற மாதிரி தண்ணியை ஊற்றுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தண்ணி வர மாதிரி கூட நீங்கள் இந்த அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வதன் மூலம் டப்ஸுக்கு உங்களுடைய வாட்டர் வேஸ்ட்டை வந்து நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். நீர் வந்து வீணாவதை குறைத்து கொள்ளலாம். நீரும் வீணாகாது, உங்களுக்கு பணமும் கொஞ்சம் வாலெட் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி அன்பா சொல்லியிருக்கிறது. அதை நாங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

12:23 இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒலித்தந்த பாடல் மகிழ்ச்சி திரைப்படத்திலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஒலித்திருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி தொடர்பான செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது கனடாவிலேயே வந்து வசிப்பதற்கு எந்த மாகாணம் ஹாப்பியான மாகாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சர்வே முடிவு தெரிவித்திருக்கின்றது. லிஜே ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2026 தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதுலேயும் இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த மகிழ்ச்சிக்கான அந்த சுட்டன் வந்து அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது இந்த இண்டெக்ஸ். அதாவது 2025 அதிகபட்ச மகிழ்ச்சியாக இருந்த அந்த குறியீடு என்ன என்று சொன்னால் 68.7 இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு பார்க்கையில் 70.5 வீதமாக இருந்திருக்கின்றது. நேஷனல் ஹாப்பினஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஓவராலா பார்க்கையில் வந்து இந்த மகிழ்ச்சிக்கான இண்டெக்ஸ் வந்து அதிகரித்து காணப்பட்டிருந்ததும் இன்னும் ஒரு மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் எந்த மாகாணமா இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்குரிய மாகாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த ஆண்டு 2026 அதிக அளவு கனடாவில் மகிழ்ச்சியாக இருக்கின்ற மாகாணம் குபேக்காக இருந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு பார்க்கையில் 72.4 பெற்றிருக்கின்றது. இந்த ஆண்டு 74.5 வீத புள்ளிகளை பெற்று முன்னிலை வகித்திருக்கிற மாகாணம் எதென்று சொன்னால் குபேக் மாகாணம். இரண்டாம் இடத்தில் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லாப்ரடோரும், மூன்றாம் இடத்தில் நியூ பிரன்ஸ்விக், நான்காம் இடத்தில் சஸ்கச்வான், ஐந்தாம் இடத்தில் ஒன்டாரியோ. அப்பாடா ஒரு மாதிரி வந்துட்டு ஒன்டாரியோ வந்து ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கின்றது. ஆறாம் இடத்தில் மணிடோபா, ஏழாம் இடத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா, எட்டாம் இடத்தில் ஆல்பர்டா, 9 நோவாஸ்கோஷியா, 10 இடத்தில் கட்டிக்குட்டியா வந்திருக்கு பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட். 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கனடாவை சேர்ந்த 25 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் உடைந்து விழுந்ததால் நேபாளம் மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 350 மேலானவர்கள் உயிரிழந்ததுடன் 30 மேலான நாடுகளைச் சேர்ந்த 1000 காணாமல் போயுள்ளனர். அமெரிக்காவிற்கு கனடா தேவையில்லை என டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை பல்கலைக்கழகங்கள் அடங்கலான பல்வேறு நிறுவனங்களின் வல்லுநர்கள் நிராகரித்துள்ளனர். ட்ரம்பின் கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை எனவும் கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலேயே அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பெட்ரோலிய பாவனையில் 20% கனடாவின் மசகு எண்ணெய் மூலமாகவே கிடைப்பதை ஐக்கிய அமெரிக்க சக்திவள தகவல் அதிகார சபையின் தரவு கூட காண்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் தீவிரமான செயற்பாடுகளை நீதி அமைச்சு மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் கொண்டுவரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணவ படுகொலை தடுப்பு ஆணையத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து இந்த சட்டம் உருவாக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: The station with the best music.
4: It's East FM.
5: It's East FM.
1: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 406-8-95-52.
0: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401, வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: 12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா ஸ்ட்ராங் பாஸ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு சில எல்லா கடந்த ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 2025 June 20 அரசாங்கத்தினால் கனடா ஸ்ட்ராங் பாஸ் அப்படி என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆண்டிலே September 5 வரை இது அவைலபிளாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. என்ன விடியம் அப்படி என்று சொன்னால், கனேடியர்களாகட்டும் அல்லது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டோரிஸ் போன்றோரும் ஃப்ரீயாக அல்லது வந்து டிஸ்கவுண்டட் ஆக்சஸோடு கனடாவில் காணப்படுகின்ற பார்க்ஸ் கனடா சைட்ஸுக்கு, மியூசியத்துக்கு, கேலரி இப்படி என்று சொல்லி ஏராளமான இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வசதியை தான் இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் கொடுக்கின்றதும் தெரிந்த ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, விஆர் ரயிலில் வந்து குறிப்பிட்ட வயதினருக்கு இலவசம், அதே போன்ற டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து ஒரு சில வாரங்களுக்கு, ஒரு குறிப்பிட்டு பார்த்தால் ஒரு 2 வாரங்களுக்கு தான் இருக்கின்றது. September 7 லேபர் வரைக்கும் தான் இது அவைலபிளாக இந்த சீசனுக்கு இருக்க போகின்றது. ஆவி அதுதான் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு வந்து விஆர் ரயிலில் இலவசமாக அவர்கள் பயணித்துக் கொள்ள முடியும். அதே போன்று அவரோடு செல்கின்ற அந்த கம்பானியன்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆவே இந்த சீசனுக்கான இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் வந்து September 7 காலாவதியாகின்றது. ஆகவே நீங்கள் யாராவது பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால், இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸை பயன்படுத்தி இடங்களை பார்க்க விரும்பினீர்கள் என்று சொன்னால், அதற்கு முன்னரே வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இந்த விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நீங்களும் ஆர்வமுள்ளவர்கள் அதில் சென்று பார்த்துக்கொள்ள முடியும் மேலதிக விவரங்களை. 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839119.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீறி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச், ஸ்கார்ப்ரோ.

ஒரு மணி ஒரு நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையையும் பார்க்கலாம். இப்போது வெப்பநிலை வெளியே 24 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 25 இருக்க போகிறது. 3 அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதேபோன்று 3 to 5 வரை மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறிதளவு. நாளை மற்றும் முழுதாக சூரிய வெளிச்சம் இருக்க போகிறது. 23 அதிகூடிய வெப்பநிலை. அதே வேளையிலே நாளை இரவிலே 12 வரை வெப்பநிலை குறைவடைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சில்லுன்னு தான் இருக்க போகுது நாளைக்கு ஒப்பீட்டளவிலே இரவு பொழுதில். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சியை கேட்டு மாளலாம். ESTFM.CA இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நேரடியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு அதே போன்று ESTFM.CA-யிலேயே ESTFM ஆப்பையும் நீங்கள் இலகுவாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதியும் காணப்படுகின்றது. பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் ESTFM தமிழுடாகவும் யூடியூபில் ESTFM 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ESTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ESTFM 102.7@gmail.com.

ஒரு மணி எட்டு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு முழு நிலவு, அதாவது ஃபுல் மூன் டே, அதே வழியில் இன்னும் ஒரு விடயம், இந்த அமாவாசையில் சூரிய கிரகணம் வர்றது, அதே போன்று முழு நிலவில் வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நிகழ்வுகள் எப்போது எப்போதாவது நிகழலாம். அப்படி வந்து எங்களுக்கு இன்றைக்கு வந்து சந்திர கிரகணம் இன்று இரவே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த கிரகணங்களில் போது நாங்கள் ஒளிகளை வந்து அல்லது வந்து அதை நேரடியாக பார்ப்பது, குறிப்பாக சூரிய கிரகணத்துக்கு தான் அது முக்கியமானது. இந்த கதிர்கள் வந்து கண்களை பாதிக்கக்கூடியதாக இருப்பதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த வேளையிலே இன்றைக்கு வந்து எங்களுக்கு பாஷியலான இல்லை முழுவதான ஒரு நிகழ்வு இடம்பெற போகிறது. இந்த சூரிய கிரகணம், மன்னிக்கவும், சந்திர கிரகணம் இன்றைக்கு இரவுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 96.3% வீதம் எங்களுக்கு இப்படி தெரியக்கூடியதாக இருக்கும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு ஆரம்பிக்கின்றது, நாளை அதிகாலை வரைக்கும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகாலை 4:13 வரைக்கும் இருக்குமாம். அது மாதிரி 12:13, அதாவது நள்ளிரவு பொழுதிலே உச்சக்கட்டத்தை இந்த சந்திர கிரகணம் அடையும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 10:34 அளவில் இது எங்களுக்கு விசிபிளாக இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சந்திர கிரகணம் வந்து 9:23 ஆரம்பிக்க போகிறது. ஆனால் இது எந்தெந்த இடங்களில் காணப்பட போகுது அப்படின்னு சொன்னால், நார்த் மற்றும் சவுத் அமெரிக்காவில் இருப்பவர்கள், யூரோப், ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வானம் வந்து கிளியராக இருக்கும் பட்சத்தில் விசிபிளாக இருக்கும், பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சூரியன் மற்றும் பூமி, அதே போன்று சந்திரன், இந்த மூன்றுமே வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். நாசா இதனை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் நாளை ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ நாளை August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அலையுங்கள் 416-269-5555, 416-269-5555.

0: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
1: ஆறு கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: என்ன சரியா சிரம
8: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074.
9: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இணையதளங்களுக்கே செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிஎன்னிக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால நீங்கள் சென்றீங்களோ செல்ல இருக்கிறீங்களோ அல்லது அது தொடர்பான செய்திகளை மட்டும் கேட்க விரும்புகிறீங்களா, இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். என்ன என்றால், சிஎன்னி வந்து இந்த ஆண்டு ஒரு புதிய ஒரு பாஸ் ஒன்றினை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது யாருக்கு ஏன் அப்படின்னு சொல்லித்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கோல்டன் டிக்கெட்டை வந்து சிஎன்இ இந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகின்றதாம். அதுவும் சும்மா இல்லாமல் இந்த பெண்மணி வந்து கடந்த 81 ஆண்டுகளாக சிஎன்இக்கு தொடர்ச்சியாக சென்று வருகின்றார் என்றுதான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கின்றது. பாப்ரா ஜீன் பேட்டன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்மணி தான் பிறந்ததிலிருந்து 1945 ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சிஎன்இக்கு சென்று வருகின்றாராம். 8 டெக்கேட்ஸ் வந்து கடந்திருக்கிறது. இந்த 8 தசாப்தங்கள் கடந்த நிலையில தான் இவர் இப்படி சென்று வருகின்றார். இதனால இப்படி சம்திங் ஸ்பெஷலாக இருக்கின்ற தங்களுடைய இந்த வாடிக்கையாளர்களுக்கு என்னென்னால் இந்த நிகழ்ச்சியை வந்து உயிரோட்டத்தோடு வைத்திருப்பதற்கும் ஒரு ஸ்பெஷலாக மாற்றுவதற்கும் ஒரு விசேடமானவர்களுக்காக இந்த விருதை வந்து தாங்கள் இனி வந்து இந்த பாசை வந்து கொடுக்கவும் விரும்புகின்றோம் அப்படி என்று சொல்லி சிஎன்இ கூறியிருக்கின்றது. இந்த ஆண்டு பாபராக்கு இந்த கோல்டன் டிக்கெட் வந்து வழங்கப்பட போகிறது. வருகின்ற ஆண்டுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் இது வழங்குவது போன்று ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கு தாங்கள் விரும்புகின்றோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது ஒரு ஃப்ரீ அட்மிஷன் ஃபார் லைஃப் ஆக இருக்கும் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, அப்படியான ஒரு விடயம் நடைபெறும் போது ஏராளமானவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேறு தன்னுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதிலும் பாபராவை பொறுத்தளவில் இவருடைய தந்தையார் வந்து இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே ஒரு மியூசிக்கல் குரூப்பினுடைய ஒரு மியூசிக் அதாவது ஹார்மோனிக் பிளேயராகவும் இருந்திருக்கிறார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வந்து ஏராளமான மெடல்ஸும் வந்து கிடைத்திருந்தன அப்படி என்று சொல்லியும் இந்த ஃபேமிலி வந்து இந்த கதைகளை மகிழ்ச்சியாக பகிர்ந்திருக்கின்றார்கள். பல மியூசிக் காம்படிஷனில் சிஎன்இல தன்னுடைய தந்தையார் வந்து கலந்து கொண்டுதான் ஏராளமான மெடல்ஸ் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில தான் இவருக்கு முதல் முறையாக சிஎன்இயில் இந்த கோல்டன் டிக்கெட் அவார்ட் வந்து இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:26 டிடிசி வந்து ஒரு விடயத்தை கூறியிருக்கிறது. இந்த டிக்கெட் வந்து எடுக்காமல் பயணிக்கும் போது செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வு இருக்க போகிறது ஃபைன்ஸ் எல்லாம். அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்களினால் சிறார்களுக்கு ஏற்படும் விபத்துகள் கடந்த ஆண்டு 40% அதிகரித்துள்ளதாக கெனடிய சுகாதார தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான ஒரு வருடத்தில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்கள் சார்ந்த விபத்துகளினால் 837 சிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆண்டுதோறும் இத்தொகை உயர்ந்தே செல்வதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவுடனான எதிர்கால பேச்சுக்களில் கனடாவின் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு கொள்கைகள் இடம்பெறாது என்பதை ட்ரம்ப் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகள் இருதரப்பு பேச்சுக்கள் முறிவடைவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. தற்போது தமது நிலைப்பாட்டை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியுள்ளமை கெனடிய இறையாண்மைக்கு மதிப்பளித்து இரு நாடுகளும் பயன்பெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறும் சாத்தியங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட நிகழ்விற்கு எதிராக போராடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமது வழிகளை வெளிப்படுத்திய தாய்மாரை இவ்வாறு பலவந்தமாக வெளியேற்ற முடிகின்றது என மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டின் கடந்த சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் விஜய் தரப்பினால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தியமை, வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவிகளை பெற்றமை, மத வழிபாட்டுத் தலங்களில் பிரச்சாரம் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை அது நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Ajax Mitsubishi-யின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக்இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% ஃபைனான்ஸில் பெறுவதோடு 10 பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 4378607002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough, 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462, 416-821-0421, 0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

ஒரு மணி 44 நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த டிக்கெட் பணம் செலுத்தாமல் பயணிப்போருக்கு எதிராக செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து கோ டிரான்சிட் மற்றும் அப் எக்ஸ்பிரஸ் போன்றவையில் ஏராளமான இந்த தண்டப்பண உயர்வு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபெண்டர்ஸுக்கு வந்து $200 இந்த தண்டப்பணம் இருக்குமா. அதே போன்று செகண்ட் இரண்டாவது தடவையாகவும் நீங்கள் இந்த குற்றத்தை செய்தால் $300, மூன்றாவது தடவை செய்யும்போது $400, நான்காவது தடவையில் $500 இருக்க போகிறதாம். ஐந்தாவது தடவை செய்தால் ஒரு ப்ரொவின்ஷியல் ஆஃபென்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு இருக்கும். அதே போன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஆன்டாரியோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவரினால் உங்களுக்கான தண்டப்பணம் ஸ்பெஷலாக விதிக்கப்படும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னால் ஆறாவது தடவையும் நீங்கள் இதே பிள்ளையே செய்தீங்க என்று சொன்னால், டிக்கெட் எடுக்காமல் பயணித்தது பிடிபட்டால், உங்களுக்கு வந்து $1000 வரையில் உங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படும் போது உங்களுக்கான தண்டப்பணம் இருக்கும் என்று சொல்லி மெட்ரோலிங்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. இப்போது இருக்கின்ற தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9-10 மடங்கு அதிகமாகத்தான் இந்த 6 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சில இதுக்கு வந்து அதாவது முதலாவது தடவைக்கு $35 இப்போது இருக்கின்ற ஃபைனாக இருக்கின்றது, அது $200 அப்படியே பெரிய ஒரு ஜம்ப் இருக்க போகிறது. இப்படி பெரிய மிகப்பெரிய அளவிலே வந்து இந்த ஃபைன் அதிகரிப்பு இருக்கும் என்று சொல்லி மெட்ரோலிங்ஸ் கூறியிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து ஒரு சில சாராருக்கு வந்து பணவரவு இருக்கிறது அப்படி என்று சொல்லி, ஜோசியம் எல்லாம் இல்லை இது என்ன அப்படி என்று சொன்னால், எலிஜிபிளான கெனடியன்ஸ் கனடா பென்ஷன் பிளான் CPP, அதே போன்று ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி OAS என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு August 27 இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 24 இருக்கின்றது வெப்பநிலை, 25 என்று அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே போன்று நாளை அதிகுடிய வெப்பநிலை 22 இருக்க போகிறது. நாளை இரவில் வந்து 12 அதிகூடிய வெப்பநிலையாக, அதாவது குறைவடி இருக்கின்றது. நாளைக்கு இரவுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும், 12. வெளியில் நீங்கள் மாலை வேளையில் போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மெல்லிய ஒரு ஸ்வெட்டரோ அல்லது வந்து ஹூடி எதையாவது எடுத்து செல்வது நல்லது. சரி, அதே போன்று நாளை அதிகுடிய வெப்பநிலை 22, முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அதே போன்று instfm.ca ஊடாகவும் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே போன்று instfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் instfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் instfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212. மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

0: இரண்டு மணி ஆறு நிமிடம் எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலேயே பார்த்திருந்தோம் மெட்ரோ லிங்க்ஸ் வந்து தங்களுடைய யூபி எக்ஸ்பிரஸ் அதே போன்று ஸ்ட்ரீட் கார் போன்றவற்றில் இந்த டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பவருக்கான தண்டப்பணங்களை மிகவும் உயர்த்தியிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கையில் 40-60% உயர்வாக இது காணப்படுகின்றது. இதனால் தங்களுக்கு வந்து கூடுதலாக 6.79 to 10.18 million வரையில் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படி என்று சொல்லியும் மெட்ரோலிங்ஸ் கணித்திருக்கின்றதாம். 2025 to 2026 ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டில் இந்த வருமான வரம்பு என்பது 4.48 to 7.87 காணப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வந்து 6.79 to 10.18 million வரையில் இந்த வருமானம் அதிகளவாக தங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது மெட்ரோலிங்ஸ் கணித்திருக்கின்றது. கோ டிரான்சிட் மற்றும் யூபி எக்ஸ்பிரஸ் போன்றவற்றில்தான் இந்த வருமான நீங்கள் பயணம் செய்யும்போது டிக்கெட்டுகளை எடுக்காமல் செல்வோருக்கான இந்த அதிக தண்டப்பணங்கள் தொடர்பாக இப்போது அறிவித்திருக்கின்றது மெட்ரோலிங்ஸ். கோ டிரான்சிட் மற்றும் யூபி எக்ஸ்பிரஸ் போன்றவற்றில் இந்த ஃபிஸ்கல் இயரில் பார்க்கையில் 1,557,243 பரிசோதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன அப்படின் சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 2:08 இருக்கின்றது. இந்த வேளையிலே நேபாளத்திலே பார்க்கையில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக 360-க்கும் மேலானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அப்படி என்றும் 1,400-க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் நேபாள போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக கனேடிய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்கள் 30 Canadians மற்றும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து இந்த திடீரென்று ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தித்தோம் தான் கிட்ட திகதோம் தான்

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: 4162695555. சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்
3: 6479869.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: FM 102.7 East FM.ca.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு விபத்து ஒன்று இன்று நண்பகல் கடந்து நடைபெற்றிருக்கிறது Highway 401. இது தொடர்பாக போலீசார் சிலருக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்கிறார்கள். இதுக்கிட்ட விபத்துக்கு தேங்கண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை, மேலதிகமான விபத்துக்கள் ஏற்படாமல் இந்த வாகன ஓட்டிகள் வந்து கவனமாக வாகனத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் கலிஷன் தான் இடம்பெற்றிருக்கிறது Highway 401. இது வந்து கென்ட் பிரிட்ஜ் ரோடு, சத்தம் கென்ட் அந்த பகுதியில்தான் ஒரு 12:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ட்ரெய்லர் வந்து மன்னிக்கவும் ஒரு பிக்கப் ட்ரக் வந்து தடம் புரண்டிருந்தது தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி. ஆனால் பின்னால் வந்த வாகனங்கள் இதை கவனித்து மேலதிகமாக வேறு விபத்துக்கள் ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார்கள். இதனால தான் போலீசார் வந்து அந்த வாகன ஓட்டிகளுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலே வந்து வீதி முடக்கம் இருந்தது, ஆனால் சிறிது நேரத்துக்கு தான் பின்னர் இப்போது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து சதம் கென்ட், இதிலே பிரிட்ஜ் ரோடு கருகே தான் இந்த விபத்து சம்பவித்திருந்ததாம். நேற்றைய நாள் இரவு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட 649 லோட்டோம் வில் வந்து 2 பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருந்தது, நிறைய பேருக்கு இருந்திருக்கின்றது. இதில் வந்து 2 பேருக்கு கொஞ்சம் பெரிய தொகை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோல்ட் போல்ட் அது வந்து 18 மில்லியனாக இருந்திருக்கின்றது. ஜாக்பாட்டை யாரும் வெல்லவில்லை அப்படி என்று சொல்லியும் இருந்தாலும் ஒயிட் போல்ட் அந்த பரிசு வந்து கிடைத்திருக்கின்றதாம். சஸ்கிச்வானில் இந்த டிக்கெட் வெல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர் $1 மில்லியன் பெற்றிருக்கின்றார். அதே போன்று $5 மில்லியன் பரிசு கிளாசிக்கல்

0: நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கனடாவைச் சேர்ந்த 25 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் உடைந்து விழுந்ததால் நேபாளம் மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 350 மேலானவர்கள் உயிரிழந்ததுடன் 30 மேலான நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். அமெரிக்காவிற்கு கனடா தேவையில்லை என டொனால்டு ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை பல்கலைக்கழகங்கள் அடங்கலான பல்வேறு நிறுவனங்களின் வல்லுநர்கள் நிராகரித்துள்ளனர். ட்ரம்பின் கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை எனவும் கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலேயே அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பெட்ரோலிய பாவனையில் 20% கனடாவின் மசகு எண்ணெய் மூலமாகவே கிடைப்பதை ஐக்கிய அமெரிக்க சக்திவள தகவல் அதிகார சபையின் தரவுகள் கூட காண்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதிகுலிகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுலிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இன்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் தீவிரமான செயற்பாடுகளை நீதி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் கொண்டுவரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணவப்படுகொலை தடுப்பு ஆணையகத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து இந்த சட்டம் உருவாக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
1: செய்திகள். பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் அறிந்துகொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். கமர்ஷியல் பர்ச்சேஸ் ஒன்றை செய்யும் போது எவ்வாறான சட்ட உதவிகளை பெறுவது அவசியமானது?
2: நாங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ்ல பிசினஸ் மட்டும் நீங்க அது சொல்லுவாங்க அசட் பர்ச்சேஸ் சொல்லிட்டு, அதாவது அந்த பில்டிங்ன்ற லேண்ட் நீங்க வேண்டது இல்ல, நீங்க அந்த பிசினஸ் மட்டும் வேண்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க ரெஸ்டாரண்ட வேண்டுவீங்க, சில வேல சின்ன ஒரு பேக்கரி மாதிரி ஒன்றை வேண்டுவீங்க, இல்லாட்டி ஒரு கடையை வேண்டுவீங்கன்னு சொல்லி சொல்லி அதை அசட் பர்ச்சேஸ் சொல்லுவாங்க. அதுல கூடுதலா நாங்க விடுற பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க அக்ரிமெண்ட் of purchase and sale மற்ற பார்ட்டியோட ஃபர்மா சைன் வச்சு போட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க லாயரை ரிவ்யூக்கு வரைக்கு அது டூ லேட்டா இருக்கும். சோ பிசினஸ் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் முதலாவதா நீங்க லாயரை இன்வால்வ் பண்ண வேணும். அந்த லாயர் உங்களுக்கு சர்ச்சஸ், முக்கியமான சர்ச்சஸ், ஆஃப் டைட்டில் சர்ச்சஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க நினைக்கிற பிசினஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல செய்யறதுக்கு சிட்டி ஜோனிங் கொடுத்துருக்குதான்றதை பாப்பினம், அதே நேரம் எதுவும் வயலேஷன் இருக்குதா, உங்களுக்கு எதுவும் ப்ரிவென்ஷன் இதுல பிசினஸ் நடத்துறதுக்கு இருக்குதான்றதை கட்டாயமா பாப்பினம். அதே நேரம் நீங்க லீஸையும் ரிவ்யூ பண்ண வேணும் உங்களோட லாயர் மூலமா. சோ முக்கியமா லேண்ட்லோர்டோட நேரடியா கதைச்சு போட்டு, ஓகே லேண்ட்லோர்ட் எங்களுக்கு 5 இயருக்கு லீஸ் தாரன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா லீஸை பார்க்கும் போது அதுல 2 இயர்ஸ் தான் இருக்கும், 3 இயர்ஸ் லேண்ட்லோர்ட் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரினியூவல் தரலாம்ன்ற மாதிரி கிளாசஸ் எல்லாம் இருக்கும். அந்த நேரங்கள்ல அது டூ லேட்டா உங்களுக்கு இருக்கும் அதுல அந்த டீல்ல இருந்து நீங்க பேக் ஆஃப் பண்றதுக்கு. சோ எப்பவுமே நீங்க கமர்ஷியல் பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க லாயரை வச்சு அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நீங்க லாயர் மூலமாக ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஏர்லியாவே லாயர் மூலமா செய்து போட்டு அதுக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் சைன் வைக்கிறது ரெக்கமெண்டட் பிராக்டிஸா இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் ஏதும் நீங்க வேண்டதுக்கு சட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பிரிஷாலோ நிறுவனத்தை எந்த நேரமுமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். தமிழ்ல பேசுற சட்டத்தரணி உங்களுக்கு உங்களை அக்ரிமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி உங்களுக்குரிய சரியான சட்ட ஆலோசனையை வழங்கி உங்களை முதலாவது ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் மட்டுக்கும் இந்த பிசினஸ் வேண்டி முடிக்க மட்டுக்கும் உங்களை கைட் பண்ணுவாங்க.
1: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 6474780144 6474780144
3: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165084 9552 4165084 9552
2: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008 4446-4008.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இரண்டு மணி 47 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஹைவே 427 நோர்த் பவுண்ட் லேன்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் கிராஷாக சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரொவின்ஷியல் போலீஸாரினால். டிக்சன் ரோடு அருகே 1:45 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறதாம். அதிர்ஷ்டவசமாக எந்த காயங்களும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். கமர்ஷியல் ட்ரக் கொண்டு இப்படி வழியை அந்த லேன்ஸை வந்து பிளாக் பண்ணிவிட்டு சரிந்து கிடப்பதன் அடிப்படையிலே தான் வீதிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஹைவே 427 நோர்த் பவுண்ட், இதன் காரணமாக டிக்சன் ரோட் தொடக்கம் ஹைவே 409 வரையிலான அனைத்து நோர்த் பவுண்ட் லேன்ஸும் மூடப்பட்டிருக்கின்றனவாம். இது வந்து ஒரு ஸ்டோன்ஸை ஏற்றி வந்த ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த துப்புரவு பணிகளும் நடைபெறுவதன் அடிப்படையிலே அவை மூடப்பட்டிருக்கின்றனவாம். அவை அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்கள் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சொல்லிக்கொண்டிருந்த மாதிரி ஒரு மாதிரி, அதாவது எங்களுடைய லேக் ஒன்டாரியோவை இப்போ நான் லேக் அமெரிக்காவாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வளமை போன்ற ஒரு பேப்பர் எழுத்து வச்சு சைன் பண்ணிட்டார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்றை செய்திருக்கின்றாராம். என்ன விஷயம் என்று சொன்னால், உடனடியாக அமலுக்கு வருகின்ற வகையில் லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா அப்படி என்று சொல்லி மாற்றுகின்றேன் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு சைனை போட்டு வச்சுட்டாராம். சரி, இதுக்கிடையில் வந்து இன்றைக்கு அதிகாலை வேளையில் 1:30 அளவிலே 2 வாகனங்கள் தீ வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஸ்காம்ரோ எம்பியினுடைய வீட்டு முன்றலில் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏராளமான பொலிட்டீஷியன்ஸ், அதே போன்று கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் உட்பட தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். பெலமி ரோட் நோர்த் அண்ட் லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் பகுதியில் தான் இந்த சம்பவம் எம்பி சல்மா சாயிட் அவருடைய வீட்டில் நடைபெற்றிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ட்ரோனோ ஃபயர் சர்வீசஸ் அதே போன்று ட்ரோனோ போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து அந்த தீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 2 வாகனங்கள் எம்பியினுடையது மற்றும் இன்னும் ஒரு வாகனம் இந்த தீக்கு வந்து இரையாகி இருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஜாஹித் அவருடைய மகன் தானாம் இந்த தீ கண்டறிந்து உடனடியாக 911 கால் பண்ணியிருந்தார். அதே போன்று தங்களுடைய நெய்பர்ஸும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார் இவர். இந்த சந்தர்ப்பத்திலே வந்து உடனடியாக செயற்பட்ட ட்ரோனோ ஃபயர் மற்றும் ட்ரோனோ போலீஸாருக்கு தங்களுடைய நன்றியையும் இவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அவை அது தொடர்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். அதே போன்று சிஎன்இயும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீதி முடக்கங்களும் இருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும் பயணங்களை மேற்கொள்ளும் போது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிரம்ப நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் வரை நீ பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கேட்கும்
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
1: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எஸ்எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:06 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. அதுவேளையில் நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. EastFM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: 4162695555. மிட்சுபிஷியின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர், 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக்இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkinrana. Ahmed Tamzi 4378607002.
3: Subra Mortgage Financial Solutions, residential, commercial, kana first second mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: இது 11 மணியா? இது பெரிய வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே, இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம், இப்போ படுக்கும்போது லப்கு லப்கு லப்கு லப்கு அடிக்குது.
4: என்ன
3: முருகேஷ்,
4: அதாவது பே இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா?
3: முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
4: எப்படி?
3: தூரத்துல ஒரு நாய்
4: எப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா.
3: நான் கேட்டேனா?
4: இல்ல,
3: காத்து அடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம்
4: இந்த சத்தம் கேக்குதுப்பா.
3: என்னது
4: என்னது
3: சலங்க?
4: ஐயோ, சலங்க சத்தமும் கேக்குது.
3: நான் கேட்டேனா?
4: இல்ல.
3: அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும்.
4: கிளம்பிருச்சுப்பா, கிளம்பிருச்சுப்பா.
2: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்களால் சிறார்களுக்கு ஏற்படும் விபத்துக்கள் கடந்த ஆண்டு 40% அதிகரித்துள்ளதாக கெனடிய சுகாதார தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான ஒரு வருடத்தில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்கள் சார்ந்த விபத்துக்களால் 837 சிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆண்டுதோறும் இத்தொகை உயர்ந்தே செல்வதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவுடனான எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு கொள்கைகள் இடம்பெறாது என்பதை ட்ரம்ப் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கெனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகள் இருதரப்பு பேச்சுக்கள் முறிவடைவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. தற்போது தமது நிலைப்பாட்டை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியுள்ளமை கெனடிய இறையாண்மைக்கு மதிப்பளித்து இரு நாடுகளும் பயன்பெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் நடைபெறும் சாத்தியங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு எதிராக போராடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமது வலிகளை வெளிப்படுத்திய தாய்மாரை இவ்வாறு பலவந்தமாக வெளியேற்ற முடிகின்றது என மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டின் கடந்த சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் விஜய் தரப்பினால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தியமை, வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவிகளை பெற்றமை, மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்களை அது நிராகரித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன்ட் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:46 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கருப்பசாமி குத்தகைதாரர் என்ற படத்தில் வடிவேலு அண்ட் கோ ஒரு கடையில் அரிசி வாங்க வருவதாக ஏமாற்றி அந்த கடையினுடைய தெராசை திருடிவிட்டார்கள். பின்னர் அந்த தெராசினை கொண்டே ஒரு இரும்பு கடையில் விற்றுவிடுவார்கள். பின்னர் விற்றுவிட்டு வரும்போது அந்த தெராசினுடைய உரிமையாளர், அந்த கடையினுடைய உரிமையாளர், இவ்வாறு தெராசு பறிபோய் விட்டது, அதனுடைய உண்மையான விலை என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது குறைந்த விலைக்கு அந்த தெராசினை ஏமாற்றி வாங்கிவிட்டார் அந்த இரும்பு கடைக்காரர் என்று சொல்லி வடிவேலு ஆத்திரப்படுவார். அப்பொழுது தன்னுடைய தெராசு தான் திருடப்பட்டு விட்டது என்று சொல்லி இந்த கடையினுடைய உரிமையாளர் சொல்லுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவன் நான் அப்படி என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்வார். மிக பிரபலமான வசனம் அது. இப்பொழுது நாங்கள் சொல்ல போகின்ற இந்த செய்திக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவன் நான் அப்படி என்ற ஒரு வசனத்துக்கு சம்பந்தம் இருக்கின்றது. கனடாவினுடைய பிரதிநிதிகள் தங்களை மிக பேடாக ட்ரீட் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்னால் தாங்க முடியலையே என்ற மாதிரி உடனடியாக இப்பொழுது லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்வதற்கான உத்தரவிலும் அவர் கைச்சாத்திட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் கையாள்வதற்கு கடினமான ஒரு நாடு கனடா, நாஸ்டி பீப்புள் என்று சொல்லி மீண்டும் கெனடிய பிரதிநிதிகளை அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இவ்வாறு அமெரிக்காவினை அவர்கள் மிகவும் ஒரு பேடாக ட்ரீட் பண்ணினார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டினை மீண்டும் ட்ரம்ப் முன்வைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லேக் ஒன்டாரியோ என்று வருகின்ற பொழுது லேக் ஒன்டாரியோவினுடைய 8,950 கிலோமீட்டர் ஸ்கொயர் பகுதி அமெரிக்க எல்லைக்குள் இருக்கின்றது. 10,049 கிலோமீட்டர் ஸ்கொயர் பகுதி கெனடிய எல்லைக்குள் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த லேக் ஒன்டாரியோடைய பெயரை எடுத்து பார்க்கின்ற பட்சத்தில் ஹியூரோன் பூர்வகுடியின மக்களின் வார்த்தையிலிருந்து வந்த ஒரு பெயராக இருக்கின்றது. லேக் ஆஃப் ஷைனிங் வாட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த ஒன்டாரியோ என்கின்ற பெயர் வைக்கப்பட்டது இந்த லேக்குக்கு. அதனால் தான் லேக் ஒன்டாரியோ என்று சொல்லி இந்த பெயர் வந்தது. இது பிரிட்டிஷார் யூரோப்பியர்கள் இந்த மண்ணில் குடியேறுவதற்கு முன்னதாக எப்போதோ நடந்த ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. பின்னர் 1887 ஒன்டாரியோ மாகாணம் உருவாக்கப்பட்ட போது இந்த ஒன்டாரியோ மாகாணம் இந்த லேக்கினுடைய பெயரைத்தான் தனக்கு வைத்துக் கொண்டது. அதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த ஒன்டாரியோவில் இருப்பதால் இந்த லேக் ஒன்டாரியோ என்று பெயரவில்லை. லேக் ஒன்டாரியோவில் இருந்தபடியாக தான் ஒன்டாரியோ மாகாணத்துக்கு ஒன்டாரியோ என்கின்ற பெயர் வந்தது. எனவே இந்த காலம் என்பது இந்த யூரோப்பியன் செலிமெண்டுக்கெல்லாம் முன்னர் நடந்த ஒரு பெயரினை பெற்றிருந்த காலமாக இந்த லேக் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இருக்கிறது. அவர் இருக்கையில் தான் இந்த வரலாற்று புகழ்மிக்க பெயரினை இப்பொழுது லேக் அமெரிக்கா என்று மாற்றப்போவதான ஒரு ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைச்சாத்திட்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். என்றுமில்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடல்கள் நட்சத்திராவின் இசையில் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெறுவதற்கு அழையுங்கள் 416-269-5555. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:49 இது திசையெங்கும் கிழக்கு.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
10: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன்.
4: 4168049800.
11: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.

நேரம் 4:05 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலித்துக்கொண்டிருப்பது திசையங்கும் கிழக்கு. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 22 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதேவேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். நேரம் 4:06, இது திசையெங்கும் கிழக்கு.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479 8669.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: இசையெங்கும் கேட்கும் இசை தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்,
1: மரம் வெட்டினான் காடு வெட்டினான் என்ற சொல் சங்க தமிழில் கிடையாது. நீ வீடு கட்டுவதற்கு மரம் உனக்கு தேவைதான், நீ வெட்டுவாய் என்று எனக்கு தெரியும். நீ மரத்தை வெட்டவில்லை, மரத்தை கொலை செய்தாய். நீ கொலைகாரன் என்று சொல்லுகிறான். ஒரு மரத்தை வெட்டியவனை கொலைகாரன் என்று என் தமிழ் அறம் பதிவு செய்த வரலாறு மரம் கொன்று காடு கொன்று நாடாக்கி என்று எழுதுகிறான். காடு காட்டை கொன்றவன் நாட்டை உருவாக்கிய நீங்கள் என்று சொல்லுகிறார். நற்றினையில் ஒரு சொல்லாடல், மரம் சா மருந்தும் கொள்ளார். அதில் இருக்கிற பொருளை சொல்றேன் பாருங்க, எவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரியும் பாருங்க. என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அந்த மரத்திலிருந்து நான்கைந்து பூக்களை பறித்து சாறுகாய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து பூக்களை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்க

0: 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரிதான் மரம் சா மருந்தும் குள்ளார்.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கனடாவைச் சேர்ந்த 25 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் உடைந்து விழுந்ததால் நேபாள மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 350 மேலானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 30 மேலான நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லையென டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை பல்கலைக்கழகங்கள் அடங்கலான பல்வேறு நிறுவனங்களின் வல்லுநர்கள் நிராகரித்துள்ளனர். ட்ரம்பின் கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை எனவும் கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலேயே அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பெட்ரோலிய பாவனையில் 20% கனடாவின் மசகு எண்ணெய் மூலமாகவே கிடைப்பதை ஐக்கிய அமெரிக்க சக்திவள தகவல் அதிகார சபையின் தரவுகள் கூட காண்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் தீவிரமான செயல்பாடுகளை நீதியமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணவ படுகொலை தடுப்பு ஆணையத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து இந்த சட்டம் உருவாக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-786-24-26.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
5: அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: The station with the best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேரம் 4:45 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர், இந்த ஹோமோஸ் நீரிணை முடக்கங்கள் போன்றவற்றினால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாரிய தடங்கல்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த தடங்கல்களை பொறுத்தவரையில் கனடாவுக்கு, முக்கியமாக அல்பர்டா மாகாணத்துக்கு ஒரு அனுகூலத்தினை ஏற்படுத்தியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த நிதியாண்டை பொறுத்தவரையில் அல்பர்டாவினுடைய வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் $9.4 பில்லியன் பற்றாக்குறையினை அல்பர்டா மாகாணம் எதிர்கொள்ளும் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மதிப்பீடுகளின் பொழுது பார்க்கின்ற பட்சத்தில் ஐக்கிய அமெரிக்க டாலர்களில் ஒரு பேரல் மசகெண்ணினுடைய விலை $60.5 இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஈரான் போர் ஏற்படுத்தியிருக்கிற உலகளாவிய இந்த எண்ணெய் விநியோக தடங்கள் என்பது கனடாவில் இந்த மசகெண்ணெய் உற்பத்தியினை அதிகரிக்க வைத்திருக்கின்றது. குறிப்பாக அல்பர்டா மாகாணம் பாரிய அளவில் அதிக அளவிலான மசகெண்ணெய் உற்பத்தியினை அதிகரித்திருக்கின்றது. அதோடு மசகெண்ணெய் வரகளுடைய விலையும் உயர்வடைந்திருக்கின்றது. இந்த ஆரம்பகட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்த 5 மாதங்களை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 88 அமெரிக்க டாலர்களாக ஒரு பேரல் மசகெண்ணுடைய விலை அதிகரித்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் இந்த அல்பர்டாவினுடைய வரவு செலவு திட்டம் என்பது மிகப்பாரிய ஒரு மாற்றத்தினை கண்டிருக்கின்றது. இவ்வாறு $9.4 பில்லியன் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் $2 பில்லியன் மேலதிக வருமானம் சர்ப்ளஸ் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது இந்த மதிப்பீடுகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பற்றாக்குறை அகன்றதோடு மட்டுமல்லாமல் $9.4 பில்லியன் பற்றாக்குறை அகன்றதோடு மட்டுமல்லாமல் $2 பில்லியன் சர்ப்ளஸ் மேலதிகமான ஒரு வருவாய் இவ்வாறு அல்பர்டா மாகாணத்தின் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்படுகின்றது என்று சொல்லி இந்த மதிப்பீடுகள் தெரிவித்திருக்கின்றன. இருந்தாலும் கூட இது ஒரு தற்காலிக பேட்டர்ன் என்பதை அம்மாகாணத்தினுடைய நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தற்காலிக விடயங்களில் தாம் அதிகளவில் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை. இந்த நிலைமைகள் மாறக்கூடும், ஒரு வளமையான நிலைமை என்று பார்க்கின்ற பொழுதுதான் அதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அல்பர்டாவுடைய நிதியமைச்சர் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் தற்போதைக்கு ஒரு சாதகமான விடயம் இந்த எண்ணெய் விலை உயர்வு, அதற்குரிய டிமாண்ட் உயர்வு, குறிப்பாக கனடாவில் இந்த எண்ணெய் உற்பத்தியினுடைய உயர்வு மற்றும் பேரல்களினுடைய விலை உயர்வு ஆகியவற்றினால் அல்பர்டா மாகாணத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:48 இது திசை எங்கும் கிழக்கு.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:53 ஆகின்றது. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோபி WW உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 27 திகதி வியாழக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-00.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் டிசி லாவண்யா, இருவருக்கும் அப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மாவட்டம் இருக்கிறேன்.
1: சொல்லுங்க செல்வகுமார், என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: மேல
0: முடிஞ்சா சொல்லுமார் வீட்டையாப்ப
2: வீட்ட வந்து.
0: சரி சரி, பாட்டை கேட்டுக்கொண்டு செல்வோம். நன்றி இணைந்தோண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-00. 416-55-44-00.

0: நேரம் 5:07 எஸ்டிஎஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். இமானுவேல் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். இமானுவேல், நேற்று வந்தீங்க மாதிரி இருந்துச்சு, அனுப்பிட்டாங்க போல இருக்க முடியா? இடம்பெற்றமைக்கு வருந்துகின்றோம். திருப்பி நீங்க அடிச்சிருந்தாலும் வந்திருக்காது, காலம் மட்டும் இல்ல, இன்னும் வேற கனெக்ஷனையே மாறிட்டாங்க.
1: சின்ன பிள்ளை
0: கலர் கலரா வயர் இருக்குன்னு சொல்லி கலட்டி விளையாடி வந்தது. சரி, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
1: பாடல் கேட்கலாம். நன்றி மேனுவல்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 27°C உணரப்படுவது, 32°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 22°C ஆகவும் உணரப்படுவது, 23°C ஆக இருக்கும்.
0: காஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் திருவியல் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.

0: நேரம் 5:13 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும், நான் யோகேஸ்வரன் கலைக்கிறேன்.
0: வணக்கம் யோகேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க யோகேஸ்வரன்?
2: இன்னைக்கு வசீதரா பாட்டு கேட்போம். ஆசைக்கு அந்த பாட்டு கிடையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு
0: வேலையை நீங்கிறீங்களா?
2: வேலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னொரு கொஞ்ச தூரம் 2-3 மினிட்ஸ் போனா கவரேஜ் இல்லாம போயிரும். அதுக்குள்ள லைன் கிடைச்சிட்டு
0: பரவாயில்ல, அறவாசி பாட்டாச்சு கேட்கலாம். பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டு மைக்கி
1: நன்றி வணக்கம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199.
1: 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நேர்களின் திருவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040 அழைத்து நீங்களும் உங்கள் திருவில் பாடல்களை கேட்கலாம்.

0: FM தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM, Tamil, Seidhigal.
3: கனடாவில் இலத்திரனியர் ஸ்கூட்டர்களால் சிறார்களுக்கு ஏற்படும் விபத்துகள் கடந்த ஆண்டு 40% அதிகரித்துள்ளதாக கெனடிய சுகாதார தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான ஒரு வருடத்தில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்கள் சார்ந்த விபத்துகளால் 837 சிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆண்டுதோறும் இத்தொகை உயர்ந்தே செல்வதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது.
4: கனடாவுடனான எதிர்கால பேச்சுக்களில் கனடாவின் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு கொள்கைகள் இடம்பெறாது என்பதை ட்ரம்ப் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகள் இருதரப்பு பேச்சுக்கள் முறிவடைந்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. தற்போது தமது நிலைப்பாட்டை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியுள்ளமை கனேடிய இறையாண்மைக்கு மதிப்பளித்து இரு நாடுகளும் பயன்பெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறும் சாத்தியங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்.
3: சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு எதிராக போராடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமது வலிகளை வெளிப்படுத்திய தாய்மாரை எவ்வாறு பலவந்தமாக வெளியேற்ற முடிகின்றது என மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
4: தமிழ்நாட்டின் கடந்த சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் விஜய் தரப்பினால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தியமை, வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவிகளை பெற்றமை, மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை அது நிராகரித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: 5:34 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் ரிஷியன். நல்லாவணியாக்கா.
3: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
3: எப்படி இருக்கிறீங்க குமார்?
2: நல்லா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கோம் குமார். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: தேவதாஸ் சந்திரால இருந்து பும்பா ரிகரிக.
3: பும்பா ரிகரிக். அடுத்த வரியை சொல்லுங்க பாபம்.
2: அது தெரிஞ்ச.
3: சரி சரி. அடுங்களுக்கான வெயிட் பண்ணுது குமார். என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஈவினிங்ல?
2: வேலையெல்லாம்
3: இருக்கிறீங்க. சரி சரி. பாடு கேப்போம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டது அடுத்த வரி சொல்றதுக்கு யாரும் ட்ரை பண்ணினாங்க ஒரு ஏல. நீங்களும் கோபி டபுள் டபுளில் இணைந்து கொண்டு உங்கள் திரைவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544040 4165 4 4 0 4 0

0: நேரம் 5:39 இஸ்டெஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் காஃபி டபுள் டபுள், வணக்கம்.
2: எப்படி
0: இருக்கிறீங்க உடுப்பிடியூர் ராஜா? உழைப்போட உல்லாசம்
2: பெரியவங்களும்
1: இங்க இருக்காங்க, நாங்க நல்லா இருக்கோம்.
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம் உடம்புடி ராஜா?
2: பெரிய பெரிய வச்சு ரொனால்ட் ட்ரம்ப் வச்சு இந்த பாட்டு பாட்டு
0: பாடல்களை கேட்க முடியும் 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 5:45. இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் செல்வா கலைக்கிறேன், கண்ணாலே கூட உங்களோட கலைக்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க செல்வா?
0: என்ன பாட்டு கேட்கலாம் செல்வா? கண்டிப்பா கண்டிப்பா
1: நல்ல பாடல், எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வா, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள் எண்ணற்ற திரை இசை பாடல்கள் பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ நாளைய தினம் August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றும் இல்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. டிக்கெட் செய்ய அலையுங்கள் 416-269-5555.
0: 7 நேர்களின் திரவில் பாடல்கள் கோஃபி டபுள் டபுளில் ஒலிக்க இருக்கின்றன. நீங்கள் அழைத்து உங்கள் திரவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsin 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி.

0: நேரம் 6:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5:00 to 7:00 வரை கோபி டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

0: நேரம் 6:06 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவி சதைக்கிறேன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரவி?
2: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: வேலையிலயா வழியிலயா என்ன செய்றீங்க?
2: ஓம், வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க ரவி?
2: வீர தாலாட்டு படத்துல இருந்து கும்பா விசேஷம் கோயிலுக்கு தானே அந்த பாடம்.
0: சரி சரி, பாட்டு வருது கேட்க போறோம். வீட்டை போய் என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
1: பின்னர் 3%
0: அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 26°C உணரப்படுவது 31°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 22°C ஆகவும் உணரப்படுவது 23°C ஆக இருக்கும்.
0: 6:07 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 6:12 ஈஸ்டர் ஃபேமில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரெண்டு பேரும் நல்ல சும்மா இருக்கும் பபி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு இன்னைக்கு சிவாஜி படத்துல இருந்து வாஜி வாஜி சிவாஜி என்ற
0: பாட்டு. சரி, பாட்டு வருது, கேட்க போறோம். பபி எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி போகுது பொழுது எல்லாம்? நன்றி,
1: வணக்கம். 4165544 4165544

0: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
1: அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம்.
6: 102.7 East FM. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். வாழ்க்கையே கெத்து

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-404-0 416-55-44-0

0: அதிசயங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக

0: கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 25 பேர் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. பனிப்பாறைகள் உடைந்து விழுந்ததால் நேபாள மற்றும் சீன எல்லையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 350 மேலானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 30 மேலான நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர்.
1: அமெரிக்காவுக்கு கனடா தேவையில்லை என டொனால்டு டிரம்ப் நேற்று வெளியிட்ட கருத்துக்களை பல்கலைக்கழகங்கள் அடங்கலான பல்வேறு நிறுவனங்களின் வல்லுநர்கள் நிராகரித்துள்ளனர். டிரம்பின் கருத்துக்கள் முற்றுமுழுதாக தவறானவை எனவும், கனடாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலேயே அமெரிக்காவின் முக்கிய தொழில்துறைகள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் பெட்ரோலிய பாவனையில் 20% கனடாவின் மசகு எண்ணெய் மூலமாகவே கிடைப்பதை ஐக்கிய அமெரிக்க சக்திவள தகவல் அதிகார சபையின் தரவுகள் கூட காண்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும், செம்மணி படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் தீவிரமான செயல்பாடுகளை நீதியமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் ஆவணக் கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் கொண்டுவரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆவணப்படுகொலை தடுப்பு ஆணையகத்தின் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து இந்த சட்டம் உருவாக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
3: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்
1: 6:34 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் கோபி டபுள் டபுள்.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்ன
0: பாட்டு
1: கேட்க போறீங்க?
0: ரகசியமா இப்படி எல்லாமே நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க, எல்லாரும் கேக்கலாம். ஆமா, சூப்பர் சிங்கர்ல பாடு வேற
4: என்ன.
0: சரி சரி, நேரம் கிடைக்கும் போது அழையுங்கள். நன்றி நசார்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோபி டபுள் டபுள். 6:35.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
4: 416-461-6401.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
7: செப்டம்பர் 11 தேதி 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
6: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
7: 6474-5986-69.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. 416-508-9552.
8: பாட்டுக்கு பண்பலை.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:47 இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம இங்கே தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற
6: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
8: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6475332564. legacylearninghub.ca.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது?
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
12: 416-900-4599.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
13: K
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6472211775 KMBusiness.ca
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770
10: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.

என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு யோசிக்க.

0: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
1: நேரம் சரியாக 7 மணி. நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 27 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியூடாக நீங்களும் இணைந்திருக்க முடியும். தொடர்ந்தும் ESFM.ca ஊடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESFM தமிழ், யூடியூபில் ESFM 102.7. ESFM தொடர்புகளுக்கு 416-8242-1212 மற்றும் ESFM 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலோடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 25 டிகிரி செல்சியஸ், 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 16 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை காலை வழியில் 16 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதுகளில் 22 டிகிரி செல்சியஸ், 23 உணரப்பட இருக்கின்றது. நாளை மாலை வழியில் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் மதிய பொழுதுகளில். தொடர்ந்தும் நீங்கள் 9 மணி வரைக்கும் நம்ம ஒருவின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று முதலே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போலவே இன்றைக்கும் ஏராளமான அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாமே உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. குறிப்பாக தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம், அதைத் தொடர்ந்து செய்திகள், முதன்மை 3 பகுதி முதலாவது மணித்தியாலத்திலும், இரண்டாவது மணித்தியாலத்தில் 8 மணிக்கு நேர்களை சந்திக்கும் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியும் இன்றும் காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து செய்திகள், அதைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் 9 மணி வரைக்கும் ESFM வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

நிறமேலும் மணி 8 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகிய பழைய தமிழ் சொல், தற்பொழுது பாவனில் இல்லாத மறைக்கப்பட்ட சில தமிழ் சொற்களை எடுத்து வரும் பகுதிதான் இந்த தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியாக இருக்கிறது. இன்று எடுத்து வந்த அந்த சொல் பருவல் என்கின்ற சொல்லாக இருக்கிறது. பருவல் என்றால் உள்ளத்தில் ஆழமாக ஏற்படும் ஏக்கம், அல்லவிட்டால் மனத்துயரத்தை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கிறது. குறிப்பாக பிரிவு, காதல் ஏக்கம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் இலக்கிய சூழலில் காணப்படும் ஒரு சொல் தான் இந்த பருவல் என்ற சொல்லாக இருக்கின்றது. அதுவும் சாதாரண வருத்தத்தை விட ஆழமான உள்ள கலக்கம் இல்லாவிட்டால் ஏக்கத்தை உணர்த்தும் ஒரு நயமான பழந்தமிழ் சொல்லாகத்தான் இந்த பருவல் என்ற சொல் இருந்திருக்கின்றது. எனவே இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் பார்த்த அந்த அழகிய தமிழ் சொல் பருவல் என்பதாகும். 7:09 இஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம்தான் டொரண்டோவில் இந்த ஆண்டின் கடைசி 8 மணிக்கு முதல் நிகழும் ஒரு சூரிய அஸ்தமனமாக இருக்க போகின்றது. இன்று சூரியன் சுமார் 8:01 அளவில் மறைய இருக்கின்றது. நாளைய தினத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் 8:00 முன்பாகவே நிகழத் தொடங்கும். அதற்கு பின்னர் செப்டம்பர் மாதம் முழுவதுமே இந்த நேரம் தொடர்ந்து முன்னதாகி கொண்டே செல்லும். அதனால் இன்றிரவு தான் டொரண்டோவின் 8:00 சூரிய அஸ்தமனம் கொண்ட கோடை காலத்தின் கடைசி நாளாக இருக்க போகின்றது என்பதும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு பார்த்தீங்கன்னா இன்னொரு வானிலை காட்சியும் கூட உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்க போகிறது. ஏனென்றா இன்று இரவு வந்து சந்திர கிரகணமாக இருக்க போகின்றது. சந்திரனின் ஒரு பகுதி பூமியின் அடர்நிழலுக்குள் செல்லும் ஒரு வானிலை காட்சி. இதனால் சந்திரன் சிவப்பு இல்லாவிட்டால் செம்பு நிறத்தில் தோன்றக்கூடிய ஒரு காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க போகிறது. அதுவும் குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் மாலை 9:23 ஆரம்பமாக போகின்றது. பகுதி சந்திர கிரகணம் வந்து 10:33 அளவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முழுமையான அதிகபட்ச கிரகணம் சுமார் 12:12 அளவில் நிகழும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சந்திர கிரகணத்தை குறிப்பாக நீங்கள் வெறும் கண்களால் பாதுகாப்பாக பார்க்கலாம், சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கோடையின் கடைசி 8:00 சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இயற்கையின் மற்றொரு அழகான வானியல் நிகழ்வை இன்றிரவு நீங்கள் காணலாம் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-5899. 6472-9-5899.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

7:24 SFM வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவனி நிகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்களும் நல்லதா நான்கு விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதில் என்ன விஷயம் பார்க்க போறோம்டா, உங்களுடைய வேகம் எவ்வளவு என்பது முக்கியமில்லை, நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றீர்களா என்பதே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முன்னேறும் வேகம் வேறுபடும். எனவே மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாமல் நேற்று இருந்த உங்களை விட இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் செய்திருக்கிறீர்களா என்று நீங்கள் ஒப்பிடும் பொழுதே அதுவே உண்மையான வெற்றியாக கருதப்படுகிறது. எனவே உங்களுடைய வேகம் என்பது எவ்வளவு முக்கியமில்லையோ அதை தாண்டி உங்களுடைய நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா என்று பார்ப்பதே மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதையே நாங்கள் நல்லதா நாலு விஷயம் பகுதியில் பார்த்திருந்தோம். 7:24 எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் மூலம் இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவில் ஒலிக்கிறது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ நாளைய தினம் August 28 வெள்ளிக்கிழமை ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் என்றுமில்லாத இசை அனுபவத்திற்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கேடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளை பெற அழையுங்கள் 416-269-5555, 416-269-5555.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்களால் சிறார்களுக்கு ஏற்படும் விபத்துகள் கடந்த ஆண்டு 40% அதிகரித்துள்ளதாக கெனடிய சுகாதார தகவல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையிலான ஒரு வருடத்தில் இலத்திரனியல் ஸ்கூட்டர்கள் சார்ந்த விபத்துகளால் 837 சிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆண்டுதோறும் இத்தொகை உயர்ந்தே செல்வதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவுடனான எதிர்கால பேச்சுக்களில் கனடாவின் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு கொள்கைகள் இடம்பெறாது என்பதை ட்ரம்ப் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகள் இருதரப்பு பேச்சுக்கள் முறிவடைந்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. தற்போது தமது நிலைப்பாட்டை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியுள்ளமை கனடிய இறையாண்மைக்கு மதிப்பளித்து இருநாடுகளும் பயன்பெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறும் சாத்தியங்களை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு எதிராக போராடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறைகள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமது வலிகளை வெளிப்படுத்திய தாய்மாரை எவ்வாறு பலவந்தமாக வெளியேற்ற முடிகிறது என மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டின் கடந்த சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் விஜய் தரப்பினால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தியமை, வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவிகளை பெற்றமை, மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை அது நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
2: 416-269-5555. மிட்சுபிஷியின் பிக்கஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர், 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. பிளக்இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10-year பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana. Ahmed Tamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
1: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
6: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7. East FM.

7:45 மீஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவன் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்கள் அப்டேட்ஸ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா அமெரிக்க எல்லையில் உள்ள லேக் ஆன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் உத்தரவில் கையெழுத்திட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. இந்த மாற்றம் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ புவியியல் பெயர் பதிவுகளில் மட்டுமே அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதற்கு கனடிய பிரதமர் மாக்கானி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். 400 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட லேக் ஆன்டாரியோ என்ற பெயர் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என்றும், இந்த பெயர் அமெரிக்கா மற்றும் கனடா உருவாவதற்கு முன்பே இருந்தது என்றும் மாக்கானி தெரிவித்திருக்கின்றார். ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்டும் கனடியர்கள் பொறுத்தவரை இது என்றும் லேக் ஆன்டாரியோ தான் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பெயர் மாற்றும் விவகாரம் ஏற்கனவே தீவிரமடைந்துள்ள கனடா அமெரிக்க வர்த்தக பதற்றத்தை மேலும் அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இன்னொரு விஷயமாக, நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 1400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. 390க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களில் 100 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரை சென்றவர்கள் இருக்கின்றார்களாம். குறைந்தது 30 கனடியர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கனடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களின் குடும்பங்கள் தகவலுக்காக காத்திருக்கும் நிலையில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. இந்த பேரழிவுக்கு பனிப்பாறை மற்றும் பாறைகள் சரிந்து ஏற்பட்ட மிகப்பெரிய நீர்ப்பெருக்கு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. மேலும் ஒரு புதிய ஏரியில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் மற்றொரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் எச்சரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இன்னொரு விஷயமாக, காங்கோவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான இபோலா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக இன்று தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியிருக்கின்றனவாம். முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் இபோலா நோயாளிகளுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. 7:47 இதுவரை நேரமும் முதன்மை 3 பகுதியை கேட்டிருந்தோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். 8 மணிக்கு நேர்களை சந்திக்கும் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

8:02 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca நிகழ் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.